0: Monday to Friday 7 a.m. to 11 a.m. Merisal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Merisal Morning brought to you by
2: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

பள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
3: தமிழ்நாடு's most trusted builder DAG property showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwar.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: சிரித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: பண்ணி
1: சொடி பேய
0: காட்டேரி
1: செருப்பு பியோண்டா
0: பல்ல உடைப்பேண்டி
1: வீட்டுல அன்னபண்டவர்
0: தலையில இடி விழ
1: வீணா போயிடுவேடா
0: நீ விளங்காம போயிடுவேடி
1: உனக்கு ஏன் சொல்ற

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஒரு வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்களிலே ஒரு சிலர் தான் அன்றன்றைக்கு ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவார்கள். பெரும்பாலான மாணவர்கள் அப்பப்போதைக்கு பாடங்களை படித்து முடிப்பதை விரும்புவதில்லை. ஏன் அப்படி செய்கிறார்கள்? பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று எந்த உணர்விலே அவர்கள் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அடுத்த வகுப்பிற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்கான தேர்வு இப்போது வரப்போவதில்லையே, அது ஆண்டின் நிறைவில் தானே வரப்போகிறது. தேர்வு வரும்போது படித்துக் கொள்ளலாம், அந்த நாள் எங்கோ இருக்கிறது என்று இன்றைய தினம் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை உணராமல் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையை அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். எங்கோ இருக்கிறது தேர்வு, இன்று ஏன் நாம் படிக்க வேண்டும்? தத்துவவாதிகள் சொல்கிறார்கள், இதுதான் ஒழுக்கமின்மையினுடைய துவக்கம் என்று. அதாவது இன்று ஒரு விஷயத்தை நாம் செய்தாக வேண்டும், ஆனால் அதனுடைய பலன் உடனடியாக நமக்கு கிடைக்காது. நம் வாழ்க்கைக்கு மிக அவசியமான அந்த பலன் என்றோ ஒரு நாள் கிடைக்கும். அப்படி கிடைக்க வேண்டுமென்றால் இதை இன்று நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா? அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து எவர் ஒருவர் பலனை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் அது வரும்பொழுது வரட்டும் என்று நினைத்து கொண்டு இன்று நாம் இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று உணர்ந்து நல்ல விஷயங்களை மிக தீவிரமாக செய்கின்றார்களோ அந்த தன்மைக்கு பெயர்தான் ஒழுக்கம். நீங்கள் வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக நடந்து கொண்டே இருந்தால் உடனடியாக உங்களுக்கு கிடைப்பது என்னமோ ஏளனம்தான். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்கின்ற அந்த நேர்மை எல்லோரும் வியந்து போற்றுகின்ற ஒரு பெருமையை கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வழங்கும். நாம் நல்லதை செய்தால் நல்லதே கிடைக்கும், என்று கிடைக்கும், என்றோ கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது கிடைக்கும். இதிலே மிக தீவிரமாக நம்பிக்கை வைத்து இப்போது எதை செய்தாலும் நாம் நல்லதாகவே அதை செய்ய வேண்டும் என்று யார் ஒருவர் தன்னை நன்மையிலே ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களே ஒழுக்கமான மனிதர்கள். அந்த ஒழுக்கம் எப்போதும் நம் வாழ்க்கையிலே நமக்கு வீழ்ச்சியை வழங்கவே வழங்காது. இந்த தத்துவத்தை கருத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செயல்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. தோல்வியை கண்டு அஞ்சுகின்ற எவர் ஒருவரும் வெற்றியின் அருகிலே நெருங்க கூட முடியாது என்கிறார் தத்துவமேதை செனகா அவர்கள். நாம் நினைக்கிறோம் தோல்வியும் வெற்றியும் எதிரெதிரானவை என்று. ஆகவேதான் வெற்றியை விரும்புகிறோம், தோல்வியை வெறுக்கிறோம். ஒன்றை விரும்புகிறோம் என்றால் அதற்கு எதிரானதை வெறுக்கத்தானே வேண்டும். நாம் செய்வது சரிதானே என்று தோன்றலாம். அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? தோல்வியை விரும்ப வேண்டும் என்கிறீர்களா? இல்லை, ஆனால் தோல்வியை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதை ஒரு சின்ன தடைக்கல்லாக நினைத்து நம் தீவிரமான முயற்சியினாலே கடந்து செல்லுகின்ற வல்லமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது வெற்றியை நோக்கிய பயணத்திலே எதிர்படுகின்ற ஒரு சின்ன தடை தோல்வி, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் அந்த தடைக்கல்லை அழுத்தி மிதித்து நாம் வெற்றியை நோக்கி தீவிரமாக முன்னேறும் போது அந்த தடைக்கல், தோல்வி என்கிற தடைக்கல், நமக்கு ஒரு பெரிய உயர்வை, ஒரு தீவிரமான முன்னேற்ற பாய்ச்சலை வெற்றியை நோக்கி வழங்கும். ஆனால் அதை அஞ்சு நீங்கள் பின்வாங்கிவிட்டால் ஒரு சின்ன தடைக்கல்லை கண்டு மாபெரும் வெற்றிக்கான பயணத்தை நீங்கள் தவறவிட வேண்டிய நிலை வரலாம். ஆனால் அந்த தோல்வியை வெல்வதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு தைரியமாக முன்னேறும் போது அந்த தோல்வியே உங்கள் தரத்தை உயர்த்தி வெற்றிக்கு மிக அருகிலே உங்களை நகர்த்தும். மேடுகளையும் பள்ளங்களையும் கண்டு அஞ்சுபவர்கள் சாகச பயணம் செய்து மலையின் உச்சியை அடைய முடியாது. பயணத்தை கண்டு பயப்படுபவர்கள் இருந்த இடத்திலேயே இருக்க வேண்டியதுதான், அவர்கள் எங்கும் நகர முடியாது. அதுபோலத்தான் தோல்வியை கண்டு எவர் ஒருவரும் கொள்ளுகின்ற அச்சமும் கூட. அதை நாம் அணுகுகின்ற விதம்தான் அதனுடைய வல்லமையை தீர்மானிக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் உயர்ந்த நிலையை எல்லா விதத்திலும் உங்களிடத்திலே வளர்த்து கொண்டு விட்டால் தோல்வி வெற்றியை நோக்கி சிறப்பாக முன்னேற உங்களுக்கு உதவும் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் போதும். தேவையற்ற அந்த அச்சம் என்பது தானாக நம்மை விட்டு விலகிவிடும். ஒவ்வொரு தோல்வியையும் எத்தனை சிறப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற தெளிவு நமக்கு வசப்படும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு
1: incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. அக்டோபர் மாதம் 13 தேதியான இதே தினத்துல கடந்த காலங்கள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல சிறப்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய முதல் துவக்கங்கள் பற்றி இன்றைய தினத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். 1773 சார்லஸ் மெசியர் என்கின்ற ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் வேர்ல்பூல் கேலக்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திர திரளை கண்டறிகிறார். மெசியர் 51A என்றே அதற்கு பிற்காலத்திலே பெயரிடப்பட்டது. மனிதர்களாலே கண்டறியப்பட்ட ஸ்பைரல் கேலக்சி என்று சொல்லப்படுகின்ற சுருள் வடிவிலான நட்சத்திர திரளாக இந்த கண்டுபிடிப்பு அமைந்திருக்கிறது. இது பூமியிலிருந்து 32 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடியது. அதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 109,000 ஒளியாண்டுகள் விட்டம் கொண்டது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர திரள். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் அழுத்தத்தின் வாயிலாக புது புது நட்சத்திரங்கள் அங்கே உண்டாகி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அதை ஒரு நட்சத்திர தொழிற்சாலை அப்படின்னே சொல்றாங்க. வானியல் துறையிலே பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு துவக்கமாக அமைந்த ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இது அமைந்திருக்கிறது. அதே போல 1884 இன்டர்நேஷனல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ், அதாவது நில நடுக்கோட்டை பற்றி நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஒரு மிகப்பெரிய மாநாடு வாஷிங்டன் டிசியிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே 25 கலந்து கொண்டன. அதில் 22 லண்டனில் இருக்கக்கூடிய கிரீன்விச் பகுதியை உலகத்தினுடைய மையப்பகுதியாக, பூமண்டலத்தின் மீது கற்பனையாக வரையப்பட்டிருக்கக்கூடிய அட்சரேகை தீர்க்கரேகை என்று சொல்வார்கள் இல்லையா, அதில் கிழக்கு மேற்காக செல்லக்கூடியது தீர்க்கரேகை. அந்த தீர்க்கரேகையினுடைய துவக்கமாக இந்த கிரீன்விச் பகுதியை அங்கீகரித்து அதையே நேரத்தை கணக்கிடுவதற்கான முக்கிய மையமாகவும் அங்கீகரிக்கிறார்கள். ஆகவேதான் இப்போது நாம் பின்பற்றக்கூடிய நேரத்தை கிரீன்விச் டைம் என்று அழைக்கிறோம். அதே போல எபோலா வைரஸ் மனித உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மிக பாதிப்பு நிறைந்த இந்த நுண்ணுயிர் டாக்டர் எஃப் ஏ மர்ஃபி அப்படிங்கிற அறிவியலாளரால் முதன் முதலாக கண்டறியப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல டால்பின்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நீர்வாழ் உயிரினங்கள் அளவிலும் வேகத்திலும் மிகவும் பிரம்மாண்டமானவை, நுண்ணறிவு கொண்டவையாகவும் போற்றப்படுபவை. அப்படிப்பட்ட நீர்வாழ் உயிரினங்கள் அமெரிக்க ராணுவ பணிகளுக்காக பயன்படுத்த துவங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அண்டர் வாட்டர் சர்வைலன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கடலுக்கு அடியிலான ராணுவ கண்காணிப்பு பணிகளுக்கு டால்பின்கள் இன்றைய தினத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டன. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன, நிகழ துவங்கி இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான பல ஆரம்பங்கள் இன்றைய தினத்திலே நிகழ துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
2: brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு குழந்தை தவழ்ந்து நகர்ந்து செல்லுகின்ற ஒரு குழந்தை. தாயார் வேற ஏதோ ஒரு செயலிலே கவனம் வைத்திருக்கின்ற நேரம் இந்த குழந்தை தானாக தவழ துவங்குகிறது. ஒரு நீர்நிலையை பார்க்கிறது, அந்த நீரினுடைய குளிர்ச்சி அந்த குழந்தையை ஈர்க்கிறது. ஆகவே அது சிரித்த முகத்தோடு வேக வேகமாக தவழ்ந்து அந்த நீர்நிலையை நோக்கி செல்லுகிறது. திரைப்படத்திலே காட்டுவது போல ஒரு பரபரப்பான கட்டம், குழந்தை நீர்நிலையை நோக்கி நகர்கிறது, வேகமாக நகர்கிறது. தாயோ வேறு வேலையிலே கவனமாக இருக்கிறார்கள், இதை அவர்கள் கவனிக்கவில்லை. இன்னும் சில மணித்துளிகளிலே அந்த குழந்தை நகர்ந்து போய் அந்த நீர்நிலைக்குள்ளே விழப்போகிறது என்கிற சூழலில் அதை கவனித்து விட்டு தாய் பதறி அடித்து ஓடி வந்து அந்த குழந்தையை அந்த நீர்நிலையினுடைய விளிம்பிலே பற்றி இழுத்து தன்னோடு அணைத்துக் கொள்ளுகிறாள். குழந்தையோ கை காலை உதறி கொண்டு வீல் வீல் என்று அழுகிறது. ஏனென்றால் அதற்கு குளிர்ந்த அந்த நீர்நிலைக்குள்ளே போய் தான் விழ வேண்டும் என்று விருப்பம். இத்தனை கவனக்குறைவாக இருந்து விட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவளாக அந்த தாய் கண்ணீரோடு அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு அதை முத்தமிடுகிறாள். அந்த தாய் அன்பினுடைய மகத்துவம் புரியாமல் அந்த குழந்தையோ, என்னை விடுங்கள், நான் அந்த நீர்நிலைக்குள்ளே போக வேண்டும் என்று அழுகிறது. இங்கே குழந்தையின் விருப்பம் ஒன்று, அதற்கு எதிரான ஒன்றை தாய் அந்த குழந்தைக்கு வழங்கியிருக்கிறாள். உண்மையில் இதிலே அந்த குழந்தைக்கு நன்மை தருகின்ற சிறந்த ஒன்று எது? குழந்தை விரும்பியதா? இல்லை. அந்த தாய் குழந்தைக்கு வழங்கிய பாதுகாப்பு. அந்த குழந்தையைப் போலத்தான் நான் இதுதான் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன், அதுதான் நடக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் அது நடக்கவில்லையே, நான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லையே என்று பெரிதும் வருந்துகிறோம் பல சந்தர்ப்பங்களிலே. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், இறைவன் அதைவிட சிறப்பான ஒன்றிற்கு நீங்கள் தகுதியானவர் என்று கருதியதால் தான் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை, நடக்கவில்லை. இதை மட்டும் உறுதியாக நம்புங்கள். தாய்க்கு தெரியும், குழந்தை அந்த நீர்நிலையிலே இறங்குவது என்பது ஆபத்தானது, அந்த குழந்தையினுடைய உயிருக்கே ஆபத்தானது. ஆகவே அது அடம் பிடித்தாலும் அழுதாலும் குழந்தைக்கு அந்த ஊர் நேருவதை தாய் அனுமதிக்க மாட்டாள். அதுபோலத்தான் சில நேரங்களிலே நம்முடைய சிற்றறிவுக்கு உட்பட்டதாக சில விருப்பங்களை நாம் அமைத்துக் கொள்வோம். அதுதான் நமக்கு சிறந்த ஒன்று, அதுதான் நமக்கு வேண்டியது என்று கூட நாம் ஆழமாக கருதுவோம். ஆகவே அது கிடைக்கவில்லை என்றால் வருந்தவும் செய்வோம். இந்த நேரங்களிலே நாம் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நினைத்தோம் இது சிறந்தது என்று, எப்போது நமக்கு அது கிடைக்கவில்லையோ, இதைவிட சிறந்த ஒன்றுக்கு நாம் தகுதியானவர்கள், நமக்கு உகந்த அந்த நன்மை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்று உறுதியான நம்பிக்கையோடு அந்த சூழ்நிலை தருகின்ற ஏமாற்றத்திலிருந்து நாம் சட்டென்று மீள வேண்டும். இந்த நிஜம் யார் ஒருவருக்கு தெள்ள தெளிவாக புரிகிறதோ அவர்கள் மிகச்சிறந்த பாக்கியவான்கள். வாழ்க்கையினுடைய எந்த தோல்வியும் சரிவும் அவர்களை வீழ்த்தவே முடியாது. அவர்களுக்கு உண்டான உகந்த நன்மையை நோக்கி அவர்கள் வெற்றிகரமாக நடைபோடுவார்கள். கண்டிப்பாக அந்த நன்மையும் அவர்களை வந்தே தீரும். அப்படி நமக்கான நன்மை நம்மை வந்தடைகின்ற நல்ல நாளாக, அல்லது மிகச்சிறப்பான நம்பிக்கையோடும் நாம் அதை நோக்கி நகருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You are listening to 89.4

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மேரிசல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:05 ஆகிவிட்டது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. என்ன வைப? விடாமுயற்சி வைபோட வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் காலங்காத்தால இந்த மாதிரி மோட்டிவேஷனல் சாங்ஸ் எல்லாம் கேட்கறது இட் டஸ் ஹெல்ப். இல்லை, யாருக்கெல்லாம் வந்து அந்த பழக்கம் இருக்கு, காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரியான பாட்டெல்லாம் வந்து கேட்டு அப்படியே அந்நீத்த நாளுக்கு தேவையான பவர் ஏத்திக்கிறது, வைப் ஏத்திக்கிறது. மியூசிக் அந்த பவர் இருக்கு. சாதாரணமாகவே இசைக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அதோட இந்த மாதிரி சில வரிகள் சேரும் பொழுது இல்லை, நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, எதேச்சும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும்பொழுது நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. பாட்டு கேட்கும்பொழுதோ இல்லை வந்து சடனாக ஏதோ ஒரு கோட் நம்ம பார்க்கும்பொழுதோ சோஷியல் மீடியாவில், ஒரு நம்ம ஊர்லலாம் வந்து எப்படின்னா இந்த கார் பின்னாடியெல்லாம் இருக்கும், பஸ் பின்னாடி, ஆட்டோ பின்னாடியெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மாதிரி வரும்போது, ஓகே, இது யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு டெல் அஸ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஸோ அப்படி இந்த பாட்டு யாருக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கும் நம்புறேன். உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டிருந்ததுன்னா கொடுத்துருக்கோம் நம்புறேன். எனிவே, ஹாவ் அன் அமேசிங் டே. ஆஸ் ஆல்வேஸ் மெரிசல் மார்னிங்ல 11 வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க போறோம். அக்டோபர் 13 டியூஸ்டே ஆயிடுச்சு. கெட் அனதர் டே ஆஃப் நவராத்திரி. அழகான ஒரு டைம் இது இல்லை. நவராத்திரியிலிருந்து இனி நம்ம பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஜாலியான ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் ஆதான் இருக்க போகுது. அண்ட் எல்லாரும் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் செலிப்ரேஷனும் வந்து சந்தோஷமா நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸோட கொண்டாடுவோம், சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு அலைப்பாயுதையிலிருந்து யாரோ யாரோடி, அண்ட் தென் பொன்னியின் செல்வன்லேருந்து ராட்சசமாமனி பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ராட்சச மாமனை பாட்டுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் டாக், ஊரில் இருக்கிற டாகுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா இதில் வந்து வீரா வீரான்னு வரும்ல, எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் பேர் வந்து வீரா. அது ஒரு சிப்பிப்பார். இன்ஸ்டாவில் நான் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க வெக்கேஷன் போகும்பொழுது. ஸோ அவனை பார்த்து இந்த பாட்டு பாடினா அவன் செம்ம குஷியாயிடும். அதனால எனக்கு ஒரு தடவை இந்த பாட்டு கேட்கும்பொழுதும் அவனோட ஞாபகம் தான் வரும். எனக்கு இந்த ரெண்டு பாட்டும் கேளுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பவர் பேக் சாங்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மெலடிஸ் இதெல்லாம் இருக்க போகுது. பேசுவோம். அண்ட் கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள், எந்த ஊர்லேருந்து ஒரு எந்த நாட்டிலேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்ட்டு உன்னோட மெசேஜஸ்லாம் படிக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. Two parts. Brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை ஆஃப் பெறுங்க. டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும்

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
4: என்ன இருக்க முடியாது.
3: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
6: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்பர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்பர் லக்ஸரி Golden Diamonds, Dubai Gold Souk and Dera.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒலியும் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
10: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
11: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
12: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
13: Brought to you by
14: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
15: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
16: ALD Sana Garden. 2.75 cents sir, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
17: Co-sponsored by
18: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.

0: 7:25 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by
3: AIM Gold Wallet app download பண்ணுங்க. register பண்றப்போ தமிழ் FM promo code யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams bonus கிடைக்கும்.
2: withdrawal கூட ரொம்ப ஈஸி.
0: ஓகே, தங்கத்தோட விலை வந்து லைட்டா ஏறி இருக்கு, அவ்வளவுதான். festive season வந்தாச்சு, இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப அதிகமான ஜம்ப் எல்லாம் ஆகல. ஓகே, 24 carat gold இப்போ ரைட் நவ நம்ம பார்த்தோம்னா 502 dirhams 75 fils இருக்கு, 1 gram இருக்கு. and 22 carat தங்கம் 1 gram இருக்கு, 465 dirhams 50 fils.
1: இன்று தங்கத்தின் விலை
4: gold rate
2: brought to you by 32 years of legacy AIM gold wallet
1: UAE update
3: brought to you by ABC cargo and courier number 1 NGCC call or whatsapp 800-916 or visit abccargo.ae.
0: okay, நாளைக்கு என்ன நாள்? அக்டோபர் 14 தேதி, த மோஸ்ட் அவேட்டட் டே. நிறைய பேர் இருக்கு இல்லையா, குளோபல் வில்லேஜ் ரீஓப்பன் பண்ண போறாங்க இந்த சீசனுக்காக. ஏற்கனவே வந்து குளோபல் வில்லேஜ் பக்கம் போகும்போதெல்லாம் நேற்று கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு பிஸியா ரெடியா இருக்கு நம்மளை வரவேற்கிறதுக்காக. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட சோஷியல் மீடியா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். நேற்று இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நான் பார்த்தேன், குளோபல் வில்லேஜ்க்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுடைய ஆக்சஸ் பார்த்தோம்னா த்ரூ பஸ்ஸஸ் இருக்கு, கனெக்டிவிட்டி வந்து அப்படிதான் பண்றாங்க. அண்ட் இப்போ குளோபல் வில்லேஜ் வந்து நம்ம மக்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக 4 புது ரூட்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்ஸ் பற்றின விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு, தட் இஸ் புதன்கிழமை அக்டோபர் 14 தேதி, குளோபல் வில்லேஜ் ஓப்பன் ஆக போகுது இல்லையா. ஸோ நாளையிலிருந்து நம்ம ஆர்டிஏ 4 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, ரஷீதியா, யூனியன், குபேபா அண்ட் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் பஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து 4 பஸ் ரூட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரூட் 102, 103, 104 அண்ட் 106 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா. 102, 103, 104, 106. ஓகே, ஸோ ரஷீதியா பஸ் ஸ்டேஷன் வந்து குளோபல் வில்லேஜ்க்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்க போகுது. அண்ட் யூனியன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து குளோபல் வில்லேஜ்க்கு போகக்கூடிய பஸ் பார்த்தோன்னா 40 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. அண்ட் குபேபாலேருந்து குளோபல் வில்லேஜ்க்கு போகக்கூடிய பஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. அண்ட் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் பஸ் ஸ்டேஷன்லேருந்து குளோபல் வில்லேஜ்க்கு அகேன் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஆப்ரா சர்வீசஸும் இருக்க போகுது. அண்ட் அது பற்றின விவரங்கள் எல்லாமும் கொடுத்துருக்காங்க நம்ம ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. ஸோ என்ன ஆனாலும் இந்த சீசனில் இந்த சீசனுக்கான சில அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் அதுக்கு நல்லா டைரக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் துபாய்.
3: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
5: என்னக்கண்ணா 91 போடு.
3: என்னது?

மண்டே டு சாட்டர்டே டேக் அவேல வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ வெறும் 10 திரம்ஸ் தான்.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasal Hub, Block 4, Karama.
1: Tamil, 89.4.
0: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவை விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவை அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
1: We'll be back after a short commercial break.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 7:38 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏர்லிங் ஹாலன் வந்து அபுதாபியில 5 பெட்ரூம் உள்ள வாங்கியிருக்காராம். இந்த தடவை ஃபீஃபால பெருமளவு பேசப்பட்ட ஒரு பிளேயர்ல ஒருத்தரும் பார்த்தோம்னா ஏர்லிங் ஹாலன் தான் இல்லையா. ஹாலண்ட் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல், அவருடைய சில மேனரிசம்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபுட்பால் தெரியாத என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஏர்லிங் ஹாலன் யாரு அப்படின்னா அது ஃபீஃபாவின் மூலமாக எனக்கு தெரிய வந்திருக்கு. அவரை மாதிரியே வந்து நிறைய பேர் அவருடைய லுக்க லைக்ஸ் எல்லாம் அவரை மாதிரியே யூனோ சில மேனரிசம்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி ரீல்ஸ் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். அண்ட் அவர் இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்காராம் அபுதாபியில். ஸோ அடிக்கடி வந்து அவர் இந்த பக்கம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனிவே 7:40 ஆயிட்டு இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்னது இது, தண்டர் டஸ்டி விண்ட் இதெல்லாம் வருமாம் இந்த வாரம். அதுக்கு வந்து பார்த்து தயாராக இருந்துக்கோங்க, பத்திரமா இருந்துக்கோங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரலஜி காஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யாருக்காவது இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. டஸ்டோடு சேர்ந்த காற்று வரும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால. அண்ட் இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, வென் இஸ் ரெயின் எக்ஸ்பெக்டட் இந்த யூஏஇ? நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நம்ம துபாயினுடைய இன்லண்ட் பார்ட்ஸில் எஸ்பெஷலி மிரிட்டிவ் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ துபாய் அலேன் அண்ட் அபுதாபி அலேன் ரூட்லேயும் போகுமா? ஐ ஜாலி, அப்போ எங்கள் வீட்டுக்கிட மழை பெய்யும் நினைக்கிறேன். பெஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மற்ற இடங்களில் பார்க்கும்பொழுது ஸ்வேஹான் அப்புறம் அல்தஃப்ராவினுடைய ஒரு சில பகுதிகள், மதீனத் ஜாயத் அண்ட் ஜாயத் சிட்டியினுடைய ஒரு சில இடங்கள்லாம் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. மழை வரப்போகுது அப்படின்னாலும் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுமா அப்படின்னா பெருசாலாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மெதுமெதுவாக தான் வந்து குறையுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு கிராஜுவல் கூலிங் ப்ராசஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஹியூமிடிட்டி பைபிளில் தான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இனி காலையில் கூட வந்து ரொம்ப ஹியூமிடாக இருக்கிறது ஃபீல் பண்ண முடிஞ்சுதான். நேற்றுக்கு மத்தியானம் இல்லை, சாரி ஈவினிங் வந்து வீட்டுக்குள்ளே போனப்போ ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருந்தது. ஏன்னா சரி ஓகே ஹியூமிடாலாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு பார்த்தா தரையெல்லாம் ஈரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஏசி வந்து அணைக்காமல் ஆஃபீஸ்க்கு போகிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியான்னு நினைக்கிறேன் இல்லையா. ஒரு மினிமமில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு 24 இல்லை 26 இந்த ஃபேன்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம போனோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெதர் ஃபோர்காஸ்டாக கொடுத்துருக்காங்க நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியரலஜி. ஓகே, பார்ப்போம் மழை வரும்னு சொல்கிறாங்க, வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். சரி, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் இப்போவே பார்த்துருவா, நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. இருங்க நான் சொல்கிறேன், சில பேர் பர்த்டே விஷயம்லாம் கூட அனுப்பியிருந்தீங்க. வேந்தன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, ஐ எம் வேந்தன் ஃப்ரம் ஸ்விட்சர்லேண்ட். உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் சாங்ஸ் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. ஸ்விட்சர்லேண்டில் என்ன டைம் இது? பொதுவாக வந்து எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்ம இதை ஃபோனில் பேசுகிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன டைம் அப்படின்ட்டு நம்ம நினச்சா கூகுள் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம்னு எங்கே இருந்தாலும் வந்து அது கேட்கறது ஒரு சாதாரண ஒரு ஹாய் ஹவ் ஆர் யூனு கேட்குற மாதிரி ஒரு க்வெஸ்டன் இல்லையா. பிரகாஷ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் சிஸ், யூ ஆர் நாட் ரீடிங் மை மெசேஜஸ் ஃபுல்லி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுடைய மெசேஜ் நான் ஃபுல்லாக தானே இங்கே படிக்கிறேன். நீங்கள் பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் பாட்டு ரிக்வெஸ்ட் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ நிறைய பேர் கேட்கும்போது நம்மளால் பாட்டு வந்து ப்ளே பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு 2 தடவை மனசுத்தோட்டமிட்டு உங்களுக்காக தரோம் ஒரு ஷோவில். ஸோ அப்போ நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு லைன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் பாட்டு ப்ளே பண்ணுவேண்ணா சரியா. இல்லைனா அது எப்படி உங்களுக்கு நான் வந்து பாட்டு சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது, நீங்களே ஒரு சொல்யூஷனை கொடுங்க. நிறைய பேர் பாட்டு கேட்குறீங்க. சாமியல் குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. அண்ட் யார் இவங்க, மிருதுலா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அடடே, ஹலோ குட் மார்னிங், ஐ எம் மிருதுலா ஃப்ரம் மும்பை அண்ட் மை கொலீக்ஸ் கண்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு, ஷஜத், ஆனி அண்ட் ஷிபின் ஃப்ரம் கேரளா. வி ஆர் லிஸனிங் டு தமிழ் எஃப்எம் ஃபார் த லாஸ்ட் 1 week அண்ட் வி ஆர் ரியலி என்ஜாயிங் இட் டியூரிங் அவர் மார்னிங் ரைட் டு தி ஆஃபீஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஹவு ஸ்வீட் அண்ட் சர்ப்ரைசிங். ஃப்ரம் மும்பைனா இப்போ நீங்கள் மும்பையிலேருந்து கேட்டுட்ருக்கீங்களா இல்லை துபாயிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க? ஓகே, ஏன்னா இந்த ஊரே சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் நீங்களுமா சேர்ந்து ஆஃபீஸ் போகும்போது கேட்டுட்ருக்கிறதா சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் மிருதுலா, தேங்க்ஸ் ஃபார் யோர் மெசேஜ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய். அண்ட் வேறு யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? திவி, குட் மார்னிங் டு யூ டூ. குமார் ஃப்ரம் ஜப்பான், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜப்பானில் என்ன சீசன் இப்போது? செரி பிளாசம் சீசன் எப்போது? எனக்கு வந்து இந்த செரி பிளாசம் சீசனுக்கு ஜப்பானுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, பட் அப்பரண்ட்லி இந்த செரி பிளாசம் சீசன் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு வேற கேள்விப்பட்டிருக்கேன், தெரியல, பார்ப்போம், பிளான் பண்ணி வரணும். ரவிசங்கர் குட் மார்னிங், என்ன டைம் அப்படின்னு கேட்டிருக்காரு. துபாயில் 7:43. ராமகிருஷ்ணா குட் மார்னிங். சௌந்தர்யா ஹாய் குட் மார்னிங், பிரைட் மார்னிங் டு யூ டூ. வென் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் மை ஃபர்ஸ்ட் விண்டர் இன் யூஏஇ? அடடே, ஃபர்ஸ்ட் விண்டரா உங்களுக்கு? ஓகே, மேபி என்ன சொல்லலாம், ஒரு 1 month வந்து கண்டிப்பாக விண்டர் வந்துடும் நினைக்கிறேன் சௌந்தர்யா. நானும் ஹார்மோவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படாப்பா விண்டர் வந்து ஃபுல்லாக செட் ஆகும் அப்படின்ட்டு. ஜீலன் முகமது அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு என்னோட குழந்தையனுடைய 8th பர்த்டே, ப்ளீஸ் விஷ் அப்படின்ட்டு. சன்னுடைய நேம் வந்து ஃபைசான் மினாஹில், டாட்டருடைய நேம் வந்து மினாஹில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கரெக்டாக சொல்கிறேன் நான். ஓகே, ரெண்டு குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு பர்த்டேவா? வெரி நைஸ். ரெண்டு பேருக்கும் 89.4 தமிழ் எஃப்எம் சார்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கருப்பணசாமி, விஜயராஜ், விஜயராஜ் சொல்லியிருக்காரு அல்தானா ஏரியாவில் ஃபாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காமே, அப்படியா? ஓகே, பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். வினோத், குட் மார்னிங் டு யூ டூ. ஜெரான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, விடாமுயற்சியுடன் தொடங்கியது சூப்பர். அதுக்கப்புறம் வந்து என்னோட என் பக்கத்தில் இருக்கிற ரஷீத் ப்ரோ, ஒரு மாதம் வெக்கேஷன் போனவர் 4 மாதம் கழித்து வந்திருக்காரு, ஆனால் எப்போ பார்த்தாலும் அடுத்து எப்போ ஊருக்கு போகணும்னு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலி ட்ரூ இல்லை, எப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது, எப்படா அடுத்து ஊருக்கு போகிற மாதிரி தான் நமக்கு தோணும். கர்ணன் நீலமேகம், குட் மார்னிங். சங்கர், ஆல்ட்ரன் சாமியூல், அருண்குமார், அதுக்கப்புறம் நவீன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நவீனுடைய டுடே மை ஃப்ரெண்ட் அன்பரசன் சன் மகி இஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த்டே அப்படின்ட்டு அனுப்பியிருக்காரு. மகி, விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. சுபு, காலை வணக்கம். நாதியா சுப்பு, குட் மார்னிங். கமல் ராஜ், அதுக்கப்புறம் முகமது ஜாசம், ஹாய் அக்கா, ஹவ் யூ, ஹவு இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், ஐ எம் ஜாசம் ஃப்ரம் ஜபல் அலி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஐ எம் குட் ஜாசம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்காங்க. இளைய பாரதி, வேறு யார், எல்லாரோட மெசேஜஸும் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கலன்னா வந்து கோச்சிக்காதீங்க, ஓகே? அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் மெசேஜஸ். அண்ட் அப் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன பாட்டு இருக்கு ரெடியா? சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர் இருக்கு, காதல் ஆசை பாட்டு. அடடே, ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு கேட்டு. யுவன் சங்கர் ராஜா அவரே பாடியிருப்பார். ஸோ காதல் ஆசை பாட்டு, அப்புறம் ஒரு பிரேக் எல்லாம் நீங்கள் முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்கிறத கால் பண்ணி சொல்வீங்களா 800-8940-க்கு.
1: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய், கோல்சுக், அந்தேரா.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: ஜப்பான்ல செரி பிளாசம் சீசன் மார்ச் மாசத்துல இருந்து தொடங்கும் அப்படின்ட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு குமார். தேங்க்யூ தேங்க்யூ. பார்ப்போம் அடுத்த மார்ச்ல வந்து ஜப்பான்லாம் பிளான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எனிவே 7:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு பாட்டு வேணும்? 800-8940 அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப நேரமா. ஹலோ, குட் மார்னிங். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: அருண் பேசுறேன்.
0: அருண், நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? எந்த ஊரு?
1: என்ன
0: பாட்டு வேணும் அருண்?
1: எனக்கு ஏழை ஜாதி படத்துல இருந்து
0: அந்த பாட்டு செக் பண்றேன் நானு. அது இல்லனா இன் கேஸ் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: சந்திரமுகி படத்துல இருந்து கொக்கு பரபரை.
0: கொக்கு பரபரை. இது டெஃபினெட்லி நான் உங்களுக்காக ப்ளே பண்றேன். சரியா?
2: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஆஸ் யூஷுவல் ஷார்ஜா துபாய் வரக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே வந்து பிஸியா இருக்கு. அண்ட் 311 ஒரு கிராஷ் ஒன்று எனக்கு தெரியுது. எங்கன்னா இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜான்னு எனக்கு காட்டுது டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல. அதை தவிர்த்து அன்யூஷுவல் டிராஃபிக்னு பார்த்தோம்னா வேற நம்ம ராசல்கூர் ரோட்லயும் ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது தெரியுது. ராசல்கூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபர்ஸ்ட்னு எனக்கு காட்டுது. அங்கிருந்து டுவர்ட்ஸ் அல்கேல் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்ல ஒரு கிராஷ் இருக்கு. இதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
2: மெர்சல் மார்னிங் brought to you by
4: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance lithi. Lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமெரிக்கம் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான விமான சேவைகள் தொடர்ந்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எதிஹாத் ஏர்வேஸ், அபுதாபியில் இருந்து சவுதி அரேபியாவின் ரியாத், ஜெத்தா மற்றும் தமாம் நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறு காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அபுதாபி, ரியாத் இடையிலான அனைத்து விமானங்களும் அக்டோபர் 19 வரை ரத்து செய்யப்படுவதாக எதிஹாத் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவின் ரியாத் மற்றும் தமாம் நகரங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமான சேவைகளை கத்தார் ஏர்வேஸ் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹூதி குழு சவுதி அரேபியாவை தொடர்ந்தும் தாக்கி வரும் நிலையில் இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏமனில் செயற்பட்டு வரும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை இன்று அதிகாலை முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தது. ஹூதி குழுவினரால் சவுதி அரேபியாவின் கமீஸ் முஷாயித் நகரை இலக்கு வைத்து 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூட்டுப்படை கூறியது. இந்த ஏவுகணைகள் சவுதி வான்வெளியை அடைவதற்கு முன்பாகவே கூட்டுப்படையின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை கண்டறிந்து இடைமறித்தன. பின்னர் 2 ஏவுகணைகளும் அழிக்கப்பட்டதாக கூட்டுப்படை அறிவித்தது. கமீஸ் முஷாயித் சவுதி அரேபியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய நகரமாகும். ஏமனுக்கு அருகில் இருப்பதால் கடந்த காலங்களிலும் ஹூதி தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளது. ஹூதி குழு உடனடியாக இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த சம்பவம் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவை நோக்கிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்வதை காட்டுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுகவில் இருந்து மேலும் பலர் தாவேக்காவுக்கு வருவார்கள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து மேலும் 15 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என்று அவர் கூறினார். நேற்று கூட இது தொடர்பில் ஆலோசனை நடத்தியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிமுகவில் இருந்து என்னை பழனிசாமி நீக்கினார். தற்போது நான் எங்கு இருக்கின்றேன் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். யானை தேய்ந்து கட்டெரும்பாக போன கதையாக அதிமுகவின் நிலை உள்ளது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லிக்கருக்கு இதயம் கனிந்த வாழ்த்துகள் என்று கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். அனைத்தையும் முற்றும் கற்றுக்கொண்டு நேர்மையான நிர்வாகம் வழங்க விழைகிறோம் என்றும் வழங்குவீர்கள் என நம்புகின்றோம் என்றும் வைரமுத்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய குடியரசுத் தலைவர் 6 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்துள்ளார். இதில் கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய முக்கிய மாநிலங்கள் அடங்குகின்றன. மேலும் ஒடிசா மற்றும் உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ளது. கேரளத்துக்கு ஓம் பிரகாஷ் மாத்தூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இனி முழுநேர ஆளுநராக செயற்படுவார். ஒடிசாவுக்கு பிரஜ் மோகன் ராம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவுக்கு டாக்டர் சுதா யாதவும், உத்தராகண்ட் மாநிலத்தில் டாக்டர் தால் சிங் பிசேனும், சிக்கிம் மாநிலத்தில் துஷ்யந்த் கௌதமும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய ஆளுநர்கள் தங்களுக்கான மாநிலங்களின் அரசியலமைப்பு சட்டப்படி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் ஜனாதிபதி மாளிகை அறிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2026 4% எட்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள ஆசிய பசிபிக் நாடுகளுக்கான பொருளாதார மதிப்பீடு தொடர்பான சமீபத்திய உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் 2027 ஆண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 3.7% வீழ்ச்சியடையும் என்று சர்வதேச நாணய நிதியம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கடந்த 2025 ஆண்டில் 5% காணப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவதை சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதேவேளை பொருட்களின் விலை 2027 ஆண்டில் 5.4% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது கடந்த 2025 ஆண்டில் 0.5% 2026 ஆண்டில் 5.3% காணப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜெர்மனி டென்னிஸ் வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் 2026 சீசனை உலகின் முதல் நிலை வீரராக முடிப்பது உறுதியாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் தொடரில் கார்லஸ் அல்காராஸ் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தமையாகும். தற்போது உலகின் நம்பர் ஒன் வீரராக இருக்கும் யானிக் சின்னர் முழங்கால் காயம் காரணமாக இந்த ஆண்டின் எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். இதனால் ஸ்வெரவ் சின்னரை முந்தி தரவரிசையில் முதலிடத்தை பிடிக்க வாய்ப்பில் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஸ்வெரவ் ஆண்டின் இறுதியில் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதை தடுக்க அல்காராஸுக்கு கணித ரீதியாக இன்னும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் நேற்று நடைபெற்ற ஷாங்காய் மாஸ்டர்ஸ் 3rd சுற்றில் பெல்ஜியம் வீரர் ஜுசு பர்க்ஸிடம் அல்காராஸ் தோல்வியடைந்தார். பர்க்ஸ் அல்காராஸை 7-5, 7-6 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். இதன் மூலம் அல்காராஸின் நம்பர் ஒன் வாய்ப்பும் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து 2026 ஆண்டின் இறுதியில் உலகின் நம்பர் ஒன் வீரராக இருப்பது அலெக்சாண்டர் ஸ்வெரவுக்கு உறுதியானது. இதுகுறித்து ஸ்வெரவ் கூறுகையில், இது எனக்கு ஓர் அற்புதமான சீசனாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். ஆண்டை தரவரிசையில் முதலிடத்தில் முடிக்கப் போகின்றேன் என்பதை அறிந்திருப்பது ஒரு கனவு நனவானது போன்ற உணர்வை தருகின்றது என்று அலெக்சாண்டர் ஸ்வெரவ் கூறினார்.
4: Business update. Brought to you by Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: பிராந்தியத்தில் போர் நிலவும் சூழலிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் சாராத பொருளாதார வளர்ச்சி மாதிரி பெருமளவில் தாக்குப்பிடிக்கும் திறனுடன் இருப்பதாக ஃபிட்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை குறைக்கும் வகையில் வணிக சூழலை மேம்படுத்தவும் நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் அமீரக அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று ஃபிட்ச் எதிர்பார்க்கின்றது. இந்நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார செயற்பாடுகளை மேம்படுத்துவதுடன் பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியிலும் முதலீடுகளையும் வணிக வளர்ச்சியையும் தொடர்ந்தும் ஊக்குவிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
4: Business update. Brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றும் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெறும் மழை மட்டுமல்லாமல் அவ்வப்போது கனமழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்றையும் எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை மேகங்களில் இருந்து உருவாகும் கீழ்நோக்கிய காற்றோட்டங்கள் தூசி மற்றும் மணலை கிளப்பக்கூடும். இதனால் திறந்தவெளி பகுதிகளில் பார்வை திறன் குறைய வாய்ப்புள்ளது என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளுக்கு அருகில் செல்லும் மக்களை கூடுதல் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43°C வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 35-40 km வேகத்தில் காற்று வீசக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் 39-43°C வரையிலும் கரையோர பகுதிகளில் 35-40°C வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 27-33°C வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:14 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல உங்களுக்கு சீதாராமம் அண்ட் தென் NGK படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு நான் பிளே பண்ணுவேன். பட் பாட்டு பிளே பண்றதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ, நம்ம 89.4 தமிழ் FM இன் உஜாலா டிட்டர்ஜென்ட் பிரசன்ஸ் உங்க வீடு நம்ம கொலு ஆரம்பிச்சாச்சு கோலாகலமா. ஆல்ரெடி வந்து நேத்திக்கு முந்தா நேத்திக்கு ஆமா சண்டே தானே ஆரம்பிச்சது. சண்டே நான் போனேன், நேத்திக்கு வந்து நம்ம ஆர்ஜே பிரியா போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து யாரு போக போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும், யாரோட வீட்டுக்கு போக போறாங்க அப்படிங்கறதையும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, 89.4 தமிழ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் நீங்க டெய்லி ஈவினிங் சுமார் ஒரு 6-7 மணிக்கு மேல செக் பண்ணீங்கன்னா தெரியும் யார் வீட்டுக்கு கோலுக்கு போயிருக்காங்க, எப்படி வச்சிருந்தாங்க, என்ன சிறப்பா இருந்தது அப்படின்ட்டுலாம். சரியா? சோ அப்படி நாங்களும் உங்க வீட்டுக்கு வரணும், நீங்க அழகு கொலு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூட் லைக் டு இன்வைட் அஸ், நீங்க உங்க வீட்டு கொலுவை ஒரு போட்டோ இல்ல வீடியோ எடுத்து 0502528940 உங்களுடைய பெயர் மற்றும் எந்த ஏரியால இருக்கீங்கிற அந்த விவரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் வழியா நீங்க அனுப்பி வைப்பீங்களா, உங்க வீட்டுக்கு நாங்க பரிசுகளோடு வருவோம். சரியா? 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குலு, பிராட் யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட், சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர். ஓகே, அனுப்பி விடுங்க. நவராத்திரி வந்து உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு பிளே பண்றதுக்கு முன்னாடி தங்கத்தின் விலையில ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறத இன்னொரு தடவை பாத்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by
2: AIM Gold Wallet download பண்ணுங்க. register பண்றப்போ தமிழ் FM promo code யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams bonus கிடைக்கும்.
1: withdrawal கூட ரொம்ப ஈஸி.
0: ஓகே, தங்கத்தினுடைய விலை வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதேதான். 502 dirhams 75 fils இருக்கு, 24 carat தங்கம் 1 gram இருக்கு, and 22 carat தங்கம் 1 gramக்கு பார்த்தோம்னா 465 dirhams 50 fils இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
1: brought to you by 32 years of legacy AIM Gold Wallet.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனாய்சஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
4: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் gift.
3: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க friends ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
4: இதுதான் மேட்டர். AIM Gold Wallet-ல as low as 1 dirham ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
5: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
6: எனக்கு என்னமோ எல்லாரும் இப்போவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
5: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
6: என்னது, நிஜமாவா?
3: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பென் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர் by PNG. Conditions apply.
7: Lulu, where the world comes to shop.
8: Selithayum Tamizhai Oliyai.

0: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட்

0: நம்ம துபாயினுடைய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மால்ஸ் அண்ட் ரொம்ப அழகான ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஒரு மால்னு சொல்லணும்னா இபின் பட்டூட்டா மால் இல்லையா, ஒரு எஜிப்சியன் ஸ்டைலில் வந்து ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. எந்த பக்கம் நம்ம நின்று பார்த்தாலும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். உள்ளே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய விதமாகட்டும், தி ஆர்கிடெக்சர் அண்ட் எவ்ரி திங் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஐக்கானிக்கான எல்லாருமா நின்று ஃபோட்டோ எடுக்கிற இடம் அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஒரு போட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுப்போம். ஞாபகம் இருக்கா? ரீசெண்டாக யாராவது இபின் பட்டூட்டா மால் போனீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இபின் பட்டூட்டா மால்ல வந்து நிறைய இருந்த கடைகள்லாம் இல்லவே இல்லையே, ஏதோ ஒரு கடை இழந்து போன மாதிரி இருக்கேங்கிற மாதிரி நிறைய பேர் எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிருந்தாங்க. ஆனால் நோ நோ நோ, அமைதியா இருந்தது, நல்ல சத்தம் போட்டு திருப்பி வரத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இபின் பட்டூட்டா மாலில் நிறைய நிறைய நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது சினிமாஸை வந்து திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்ன படம் தெரியுமா? நம்ம செக்கச்சிவந்த வானம் படம் தான் வந்து நான் லாஸ்ட்டாக இபின் பட்டூட்டா மாலில் பார்த்தது. ஸோ அங்கே வந்து ராக்ஸி சினிமாஸ் இப்போ திருப்பியும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடுவில் வந்து எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க, சில கடைகள்லாம் அடிச்சிருந்தாங்க. அண்ட் எங்கே பார்த்தாலும் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே, கடையெல்லாம் திடீர்னு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா தெரியலான்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தப்போ இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியாகி இருக்கு தட் இபின் பட்டூட்டா மால் வந்து இப்போது நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 38 அவுட்லெட்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க, 38 பிஸ்னஸஸ்க்கான ஸ்பேசஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இப்போ 21 வந்து has already opened and இன்னும் அடுத்து ஒரு 17 businesses வந்து by the end of next year வந்து ஓபன் பண்ணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்க வந்து துபாய் ரீட்டைல் இந்த எக்ஸ்பான்ஷன் பற்றி அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டைனிங், ஃபேஷன், என்டர்டெயின்மெண்ட், எவ்ரிடே சர்வீசஸ்னு எல்லாமே இங்கே நாங்கள் மால் கூட கொண்டு வந்திருக்கோம். மோர் தன் 350 பிஸ்னஸஸ் இருக்கு அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோம்னா 1.5 million விசிட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மால் தான் இது. அண்ட் இப்போ என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் டைனிங் அண்ட் ஷாப்பிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்டர்டெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ராக்ஸி சினிமாஸ் இருக்கு, அப்புறம் வேற சில குழந்தைங்களுக்கான என்டர்டெய்னிங்கான அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங்னு பார்க்கும்பொழுது நிறைய பாப்புலரான இன்டர்நேஷனல் F&Bs அங்கே அவங்களுடைய ஃபுட் கோர்ட்டில் அவங்களுடைய அவுட்லெட்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் அதே மாதிரி தான், சில ஜுவல்லரி, சில பாப்புலரான யூனோ க்ளோதிங் பிராண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரிடே சர்வீசஸ்னு பார்க்கும்பொழுது பேங்க் ஆகட்டும் இல்லை லைக் சின்ன கிளினிக்ஸ் ஆகட்டும் இதெல்லாமும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் த பிக்கெஸ்ட் ஹைலைட்னு பார்த்தோம்னா அங்கே சினிமாஸ் திருப்பியும் வந்தாச்சு. அதனால் இபின் பட்டூட்டா மால் அது ஒன்றும் ஆகலை. இப்போது திரும்பி அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூனோ கடைகள்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
1: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
1: கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: கர்நாடக மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
0: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
1: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM. ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டுனாலும் நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில்
2: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு. ஜெயிலர்
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
1: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
3: இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
4: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
4: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
5: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
3: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
11: You are with Kirtana on Mersal Morning.
12: அடுத்ததா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ அபவுட் திஸ், இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ஃபெஸ்டிவ் சீசன். அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய போவோம், நம்ம ஹைக்கிங் போகிறது, ட்ரெக்கிங் போகிறது, அது இதுன்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து நல்ல பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு டிரைவ் பண்ணிட்டோ இல்லை டெஸ்க் ஜாபோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம உடம்பு பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உடம்புல அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை டயர்ட்னஸ் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் யூனோ பெயின் இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா, எஸ்பெஷலி பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் போக வேண்டிய இடம் வேதாமிருதா. ஸோ வேதாமிருதாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாமிருதா ஆயுர்வேதிக் கிளினிக் வந்து அல்நாதா டூவில் இருக்காங்க, டாக்டர் தீபா புருஷோத்தமன் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இன்ட்ரடக்டரி ஆஃபராக நீங்கள் பார்த்தா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் அண்ட் ஃபேஸ் பேக்னு எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 149 dirhams கொடுக்குறாங்க. அதனால டிலே பண்ணாதீங்க, கூகுள் பண்ணுங்கள் வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர், அல்நாதா டூவில் இருக்காங்க.
13: Golden Song of the Hour.
14: Golden Song of the Hour.
15: Brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
4: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
5: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
9: ALD Sana Garden. 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
8: Co-sponsored by
9: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை முதன்மை கோரிக்கையாக முன்வைத்து அறவழியில் 76 நாட்கள் உறுதியான உண்ணான் இருந்து தன் இன்னுயிரை தியாகம் செய்த ஒப்பற்ற தியாகி சங்கரலிங்கனார் அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். வரலாற்றில் பல பெயர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பெயருக்காக உயிரையே இழந்த வரலாறுதான் விருதுநகர் தந்த வீர தியாகி சங்கரலிங்கனாருடையது என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என 76 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இறுதியில் உயிரையே துறந்தார். ஆயினும் அன்றைய ஆட்சியாளர்கள் அவரது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. வென்றது கழகம், வந்தார் அண்ணா, நிறைவேற்றினார் தீர்மானத்தை. தமிழ்நாடு தமிழ்நாடானது என்று முன்னாள் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர்களான சௌரப் தாஸ் மற்றும் அசுதோஷ் ரங்கா ஆகியோரை இன்று போலீசார் தடுத்து வைத்தனர். அவர்கள் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதிக்குள் நுழைய முயன்றபோது இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அஜுங்கியா ஷிண்டே உள்ளிட்ட கட்சியின் மேலும் பல நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிஜேபியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் 75 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். 2026 இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 28 பில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுள்ளது. அவர்களுக்கு 30 பில்லியன் ரூபாய் வருமான இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா பொது நூலகங்கள் அக்டோபர் மாதம் முழுவதும் பல்வேறு கல்வி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளன. ஆரோக்கியமான உணவு பழக்கம், தூக்கம், பணியிட உரிமைகள், இலக்கியம், அறிவியல், பாரம்பரியம், கலை மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட தலைப்புகளில் இந்நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஷார்ஜா அல் தைத், கல்பா, கோர்ஃபகான் அல் வாடி அல் ஹெல்லூ மற்றும் திப்பா அல் ஹிசன் ஆகிய 6 பகுதிகளில் உள்ள நூலக கிளைகள் வாயிலாக மொத்தம் 24 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க நடிகர் ஆர்ஜே மிட்டே தனது 34வது வயதில் உயிரிழந்தார். பிரபல தொலைக்காட்சி தொடரான பிரேக்கிங் பேடில் வால்டர் வைட்டின் மகனாக நடித்ததன் மூலம் அவர் மிகவும் பிரபலமானார். அவர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் பிரவுன்ஸ்வில்லியில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அவரது மரணத்துக்கான உடனடி காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் காப்பாளரும் பந்துவீச்சாளருமான ரிஷப் பந்த் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள இந்திய ஏ அணியின் நியூசிலாந்து சுற்றுப்பயணத்தில் முதல் 2 அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக 21 வயதான ஜார்க்கண்ட் விக்கெட் காப்பாளர் குமார் குஷாக்ராவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அணியில் சேர்த்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற இரானி கோப்பை தொடரில் இந்தியா அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் விளையாடினார். அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஸ்வீப் ஷாட் ஆடியபோது அவருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த காயம் காரணமாக அவர் நியூசிலாந்துக்கு எதிரான இந்திய ஏ அணியின் முதல் 2 போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: சின்ன சின்ன பாவை. இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா என்ன படம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்கன்னா, நம்ம பிரேமம் படம் தான். பிரேமம்ல வந்து தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல மிட் போர்ஷன் நம்ம பார்த்தோம்னா சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. சாய் பல்லவி வந்து ஒரு தமிழ் டீச்சரா வருவாங்க, மலர் டீச்சர் இல்லையா. ஸோ மலர் டீச்சர் வந்து யாரால மறக்க முடியும், அந்த ஃபேஸ்ல வரக்கூடிய ஒரு பாட்டு தான் அது, சின்ன சின்ன பாவை அப்படிங்கிற பாட்டு. கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:09 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். தலைவா படத்துல இருந்து யார் இந்த சாலையோரம், இது கதிர்வேலன் காதல் படத்துல இருந்து மேலே மேலே தன்னாலேங்கிற பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்ல, ஒரே ஒரு அப்டேட் உங்களுக்காக.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, இங்கே நம்ம எமிரேட்ஸ் ட்ரக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இடிஇ வந்து ஒரு செட் ஆஃப் மாஸ்க், இந்த முகக்கவசங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து மார்க்கெட்லேருந்து விட்ரா பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோடைய பேட்ச் நம்பர் அண்ட் மற்ற விவரங்கள்லாம் கொடுத்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த 3-ply ஃபேஸ் மாஸ்க்கை குவாலிட்டி கன்சர்ன்ஸின் காரணமாக நாங்கள் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம துபாயினுடைய ப்ரைவேட் ஹெல்த் செக்டரில் இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராக்டிஷனர்ஸுக்கு அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸுக்கு நம்ம டிஹெச்ஏ இந்த சர்க்குலர் மூலமாக அதுதான் தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் எஃபெக்டட் பேட்ச் ஆஃப் மாஸ்க்ஸை வந்து திருப்பி எடுத்துக்கிறாங்க. அதற்கான காரணம் அதில் ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இருக்கு அப்படிங்கிற அந்த ரீசன்னாலன்னு சொல்லிட்டு இந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
2: Back to back.
3: Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரீஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதியா இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
4: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் அண்டில் நவம்பர் 7.
6: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
8: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
9: மற்றும்
0: வெறும் 149 ரூம்ஸ் தான்.

9:24 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம யூனோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிக அளவில் இருக்கு இல்லையா.

0: ஏன் கேக்குறேன்னா ஒரு காரணத்தோட தான் நான் கேக்குறேன். ரீசெண்டா வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியாகி இருக்கு. மைக்ரோசாப்ட் ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி எந்த நாடு அதிக அளவுல ஏஐ பயன்படுத்துது, ஸ்பெஷலி சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸ் வந்து எந்த நாடு வந்து அதிகமா பயன்படுத்துதுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் போவோம் சரியா. 10th இடத்துல வந்து கத்தர் இருக்கு. 43.5% பேர் வந்து பயன்படுத்துறாங்க. அண்ட் நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் 43.5% பேர் வந்து பயன்படுத்துறாங்க. அண்ட் தென் 8th இடத்துல வந்து யுனைடெட் கிங்டம் வந்து 43.7% ஆக இருக்கு. அண்ட் நியூசிலாந்து வந்து 44.1%, ஸ்பெயின் வந்து 45.1%, அண்ட் தென் நார்வே வந்து 49.4%, அண்ட் 4th இடத்துல வந்து பிரான்ஸ் 49.6%, அயர்லாந்து வந்து 3rd இடத்துல 49.9%. என்னடா யூஏ இன்னும் வரலையனு வெயிட் பண்றீங்களா? சிங்கப்பூர் வந்து 64.3%, அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆன நம்ம அமீரகம் தான். 73.3% பேர் வந்து பயன்படுத்துறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. யுஏ வந்து இதுல முதல் இடத்துல வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லையா? ஏன்னா ஐ வுட் லைக் டு நோ, இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க டக்குன்னு யூனோ உங்களால் கால் பண்ணி பேச முடியும் அப்படின்னா, நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் டூல்ஸ் வந்து நீங்க எது பயன்படுத்துறீங்க, அண்ட் என்ன ரீசனுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத டக்குன்னு கால் பண்ணி, என் பேர் இது, நான் வந்து இது இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்துகிறேன், இந்த ஆக்டிவிட்டிக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் 800-8940 கால் பண்ணி எனக்கு நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா? உங்களால் கால் பண்ணி சொல்ல முடியும்னா எந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் நீங்கள் அதிகப்படியாக பயன்படுத்துறீங்க? யூனோ காமனாக வந்து நம்ம பார்த்தோம்னா சாட் ஜிபிடி வரும், அப்புறம் கிளாட் வரும், ஜெமினை வரும், க்ரோக் வரும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் அதிகப்படியாக பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையில், அண்ட் என்ன ரீசனுக்காக, என்னென்ன ரீசன்ஸ்க்காக நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதையும் எனக்கு நீங்க இப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஓகேயா. நம்ம அமீரகம் வந்து இதுல முதல் பிளேஸ்ல வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்படி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி போகும்பொழுது என்னடா நம்ம யூஏ காணுமே அப்படின்னு பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க அமீரகம் முதல் இடத்துல வருது அப்படிங்கும்பொழுது எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் தோணுச்சு. ஏன்னா நம்ம அமீரக அரசே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நல்ல முறையில பயன்படுத்தலாங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. எனிவே ஹலோ, குட் மார்னிங்.
1: Hi,
0: யார் பேசுறீங்க?
1: பிரியங்கா ரமேஷ் பேசுறேன்.
0: பிரியங்கா ரமேஷ், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க பிரியங்கா?
1: டைப் பண்ணிட்டு இருக்கேன், பட் இந்த டாபிக் பேசணும்னு தோணுச்சு.
0: ஓ எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் ஏ வந்து இப்ப நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் நான் வந்து இது ஒரு பெரிய டவுன் ஃபாலா பாக்குறேன். ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு ஆர்டி சர்மா HD சர்மான்னு எல்லாம் பண்ணிட்டு கடைசிக்கு நம்ம இமெயிலே ரீரைட் பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா? ஒன் மோர் திங் அஸ் அ விமன் வாட் ஐ ஃபீல், நான் ஒர்க் பண்றேன், ஐ அம் அ மதர் ஆஃப் அ சைல்ட், எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது AI என்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னா, ஐ வாண்ட் the AI to do my dishes and laundry so that I can do the writing and use my brain.
0: Oh yes, well said, well said. ஆமா.
1: எப்படி ஆச்சுனா, I am doing, AI is doing all my things, I am getting time for my laundry and dishes in the
0: But it has to be the other way around, இல்ல?
1: Right, exactly. If you need help, you need help in something that you have to be using your brain for some productive things.
0: நிச்சயமா.
1: இப்போ நான் AI இருக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு டிஷ் சமைக்கிறேங்கிறதுல வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு டேக் மீ டு அ ஃபர்தர்.
0: Correct.
1: I'm being confused actually with the AI.
0: True, true,
1: But obviously,
0: true.
1: நம்மளுக்கு ஈஸியா இருக்கு, டைம் சேவ் பண்ணுதுன்னு போது the platforms I am using is ChatGPT.
0: Okay.
1: சரளமா வந்து ஈஸியா இருக்கு ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு.
0: என்ன பர்பஸ்க்காக நீங்க சாட் ஜிபிடி பயன்படுத்துவீங்க?
1: மோஸ்ட்லி வந்து நான் ஐ அம் எ கம்ப்ளைன்ஸ் ஆபீசர், சோ நான் வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து ரீசெக் பண்றதுக்கு, பிகாஸ் ஐ அம் நாட் லீகலி சோ மச் சவுண்ட்.
0: ஓகே,
1: சோ அக்ரிமெண்ட்ஸ் வந்து ரீசெக் பண்றதுக்கு பாப்பேன். இல்லனா வந்து இப்பெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறத விட சாட் ஜிபிடி கிட்ட நம்ம குறைய சொல்லிக்கலாம்.
0: That's actually true. ஏன்னா இப்போ இப்போ ஒரு பக்கம் வந்து ப்ரொஃபஷனல் தேவைகளுக்காக ஒஃபீஷியல் யூஸ்க்காக நம்ம சாட் ஜிபிடி பயன்படுத்துறது போய், சாட் ஜிபிடி வந்து இப்போ இட் இஸ் பிகம் லைக் அ தெரபிஸ்ட் மாதிரி இல்லையா? நிறைய பேர் வந்து குறைகள்லாம் சொல்றாங்க, நம்ம மனுஷங்க கேட்டு ரெஸ்பாண்ட் பண்றத விட கொஞ்சம் சென்சிபிளா அதை ரெஸ்பாண்ட் பண்ணுதோங்கிற மாதிரி a lot of people are feeling, இல்ல?
1: It is empathetic. It will never tell me, Priya, you are wrong. No, I understand your feeling. I know how you feel. Why you behave like this? Enna solluve. Namma therinjavangalukke namma poi indha vishayatha sonna nee da wrong
0: irundanga. Adhu dhaan paarengala. Enna
1: pandrathu? The chat GPT is acting like my therapist at the moment, free therapist.
0: True. Anyway, lovely talking to you.

0: பிரியங்கா, டேக் கேர். பண்றதுனால அது மேல நம்ம அதிக அளவுல டிபெண்டா இருக்கிறதுனால நமக்கு நிறையா பழகி போன சில விஷயங்களே மறந்து போயிடுது. சே இப்போ சரளமாக வந்து நம்ம பேசுவோம், பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம், அந்த வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு மறந்தே போயிடுது. ஸ்பெஷலி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜாக இல்லாத ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து எத்தனைக்கு எத்தனை பேசுகிறோமோ, எவ்வளோ எவ்வளோ எழுதுகிறோமோ அத்தனைக்கு எத்தனை தான் வந்து அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த ஒரு டாஸ்கையே, அந்த ஒரு எக்ஸசைஸையே நம்ம மூளைக்கு கொடுக்காம சாட்ஜிபிடி கிட்ட கேட்கறதன் மூலமாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் கூட மறந்து போயிடுது அப்படிங்கிறது தான் வந்து நான் பர்சனலி ஃபீல் பண்ணியிருக்கேன். சோ எஸ், எதுவுமே வந்து நம்ம அளவா பயன்படுத்தினோம்னா, கரெக்டா நம்ம பயன்படுத்தினோம்னா நல்லதுதான். சாட் ஜிபிடி ஆர் விச் எவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம், அதற்கும் இது பொருந்தும்.
1: Mercil Morning brought to you by ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சத்யா. Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil 89.4.
1: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
1: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakavirukku.
0: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஹலோ அபுதாபி மக்களே,
4: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
3: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
4: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
5: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
0: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் FM ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11th தேதியில இருந்து 19th தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் FM டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
5: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
7: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் FM வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
8: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
0: For details, call 056-415-4242.

0: கேட்டீங்க, நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 056-415-4242.
4: ப்ராப்ஷல், உங்கள் தாயக கனவு மனையின் நம்பிக்கையான முகவரி. பிளாக்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
5: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
8: வேட்டை நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
9: ஆல்ரைட், டிராஃபிக் எப்படி இருக்கு? கொஞ்சம் மேட்னஸ் கம்மியான மாதிரி தான் இருக்கு. நம்ம 311 பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. ஆமா, இது வந்து எங்க தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 எனக்கு தெரியுது ஒரே ஒரு கிராஷ். அண்ட் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ஹெவி கன்ஜெஷன் இருக்குனாலும் துபாய் கிட்ட வர வர வர டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து மாறி கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்காக தெரியுது. அவ்வளோதான், வேற எதுவும் வந்து அன்யூஷுவல் டிராஃபிக்னு எனக்கு தெரியல. மற்ற ரோட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கு. ஆர் ஐ வுட் சே, இந்த நேரத்துக்கு என்ன டிராஃபிக் நம்ம டெய்லி எதிர்பார்ப்போமோ அதே டிராபிக் தான் இருக்கு. அன்யூஷுவலாக எதுவும் இல்லை.
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
8: வேட்டை நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
10: Mercil Morning brought to you by
11: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
10: Co-sponsored by
11: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முன்பு மிகவும் குறைந்த விலையில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போது ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் என்ற விலையில் மின்சாரம் கொள்முதல் செய்வது என்பது நிர்வாகம் மற்றும் திட்டமிடலில் ஏற்பட்டுள்ள திறமையின்மையாக இருக்கலாம் என்று திமுக முன்னாள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மிகப்பெரிய ஊழலாக கூட இது இருக்கலாம் அல்லது இரண்டுமாக கூட இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்தால் 1,00,000 கோடிக்கு இழப்பு ஏற்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மின்வாரியம் ஏற்கனவே 2.47 லட்சம் கோடி கடனுடன் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. வாங்கிய கடனுக்கான வட்டியாக மட்டும் ஆண்டுக்கு 10,000 கோடிக்கும் கூடுதலாக மின்வாரியம் செலுத்துகின்றது. அதிக விலைக்கு 4,500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதால் கூடுதலாக 1,00,000 கோடி இழப்பு ஏற்படும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தமிழ்நாடு மின்வாரியம் இன்னும் ஓராண்டுக்கு கூட செயற்பட முடியாமல் முடங்கிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் நேற்று நடத்திய பேரணியை தொடர்ந்து டெல்லி காவல்துறையினர் பாரகம்பா சாலை மற்றும் திலக் மார்க் காவல் நிலையங்களில் பல முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்துள்ளனர். நேற்று நடைபெற்ற அரசியல் பேரணியின் போது தடுப்புகளை உடைத்தது மற்றும் சாலைகளில் வாசகங்களை எழுதியது தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நேற்று பேரணியாக சென்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. இதனை அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இது தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ஊடக ஆணைய தலைவரான அப்துல்லா பின் முகமது பின் புட்டி சவுதி அரேபியாவுக்கு தனது ஒற்றுமையை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கருத்தில், பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சொந்த மக்கள்தான், அவர்களின் துயரம் நம்முடைய துயரமும் ஆகும் என்று குறிப்பிட்டார். சவுதி அரேபியர்களுக்கும் அமீரக மக்களுக்கும் இடையே பதற்றத்தை தூண்டுவதற்காக இந்த தாக்குதலை பயன்படுத்த முயற்சிப்பவர்களையும் அவர் கண்டித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தும் முயற்சிகள் ஹூதிகளுக்கே சாதகமாக அமையும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
3: உலக பொருளாதார வளர்ச்சி குறித்த தனது 2026 ஆண்டுக்கான கணிப்பை 0.1 சதவீத புள்ளிகள் உயர்த்தி 3.1 சதவீதமாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள் மற்றும் பல்வேறு பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் உலக பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட தாக்குப்பிடிக்கும் திறனுடன் இருப்பதே இந்த உயர்வுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 2027 ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி கணிப்பு மாற்றமின்றி 3.4 சதவீதமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிகரித்து வரும் எரிசக்தி விலைகள் உள்ளிட்ட சவால்கள் இருந்தாலும் உலக பொருளாதாரம் தொடர்ந்தும் வளர்ச்சி பாதையில் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் கிரிக்கெட் நடுவருமான சாரா டம்பனிவானா 36வது வயதில் உயிரிழந்தார். அவர் ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரியில் நேற்று காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் சாரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக ஜிம்பாப்வே கிரிக்கெட் வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீராங்கனையாக தனது பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் நடுவராகவும் பணியாற்றினார். அவரது மறைவு ஜிம்பாப்வே கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
4: Business update. Business update.
5: Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: துபாயில் பல பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் அந்நகரின் ரியல் எஸ்டேட் சந்தையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 128 பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான அல் மக்தூம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்க திட்டம் விமான போக்குவரத்து திறனை விரிவுபடுத்துவதுடன் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 20.5 பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான துபாய் மெட்ரோ ப்ளூ லைன் திட்டம் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கிடையிலான போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும். 4வது பெடரல் சாலை வழித்தடம் சாலை போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி நகரின் விரிவாக்கத்துக்கு ஆதரவளிக்கும் முக்கிய திட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிஹாத் ரயில் அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கிடையிலான ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தி குடியிருப்பு மற்றும் வணிக வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: மாறுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வெளியில. பாத்தீங்களா திடீர்னு என்னது இது, மேகமூட்டமா இருக்கு, என் கண்ணை என்னால நம்ப முடியலையே. பொதுவா வந்து இங்க நமக்கு இந்த கிளாஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் டிண்டடா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஐ திங்க் அந்த டிண்டையும் தாண்டி கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருக்கோ. இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா, எங்கேயாவது மழையெல்லாம் வருதா? நான் அந்த டவுட்லேயே வந்து நானும் பார்த்தேன். நம்ம ஃபோன்லலாம் இந்த இந்த வெதர்லாம் வரும் இல்லையா, வெதர் அப்டேட்லாம் நமக்கு தெரியும்ல, அந்த விஜெட்ஸ் இருக்குமே, அதில் வந்து பார்க்கும்பொழுது துபாயில் ப்ரெசன்ட்லி கிளவுடி அப்படின்னு எனக்கு காட்டுது. ஆமாம், கிளவுடி, ஆனால் பார்க்கறதுக்கு தான் மேகமூட்டமாக இருக்கே தவிர சூடுலெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது. 34 degrees Celsius ஆகத்தான் தெரியுது. வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து டெம்பரேச்சரில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது, ஆனால் மழை வரும்னு சொன்னாங்க. எங்கேயோ மழை பெய்யுதோ, எங்கேயாவது மழையெல்லாம் பெய்யுதுன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, எங்கே மழை பெய்யுது, எப்படி இருக்கு, என்ன ஏதுன்ட்டு. சரியா, எனிவே வெல்கம் பேக் மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல கோல இருந்து என்னமோ ஏதோ அண்ட் அச்சம் என்பது மடமேடால இருந்து ஷோ காலி ரெண்டு பாட்டும் பிளே பண்ணதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் பத்தி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் அகேன் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்இன் உஜாலா டிடர்ஜென்ட் பிரசன்ஸ் உங்க வீடு நம்ம குழு சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் கோலாகலமா ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து டே 3. இன்னைக்கு எந்த ஆர்ஜே யார் வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீன் வாயில் உங்கள் வீட்டில் நீங்கள் கொலு வச்சிருக்கீங்க, நாங்கள் வரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, எங்களை இன்வைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு கொலு வந்து அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் வழியாக உங்கள் பெயர் மற்றும் என்ன ஏரியான்னு சொல்லிட்டு அந்த விவரங்களோட சேர்த்து அனுப்பி வைங்க. ஏதாவது ஸ்பெஷல் தீம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஓகே, தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு நம்ம ஆர்ஜிஎஸ் வருவாங்க, கையில் பரிசுகளோடு வருவாங்க. சரியா, ஸோ வி வுட் லவ் டு மீட் யூ. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்பொழுது தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியும். இது வந்து இன்னும் பர்சனலைஸ்டாக கூட இருக்கும் இல்லையா, ஏன்னா இப்போ பொதுவாக வெளியில் ஏதாவது நம்ம பெரிய இவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் வரீங்கன்னா டக்குன்னு நம்ம பார்த்துட்டா எனக்கு ஓகே வா ஃபைன் நல்லா இருக்கீங்களா ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அவ்வளோதான். பட் இது வந்து இட் இஸ் மச் மோர் பர்சனலைஸ்ட் அண்ட் உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்ம பேசுறது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு அனுபவம். ஒரு ஒரு தடவையும் வந்து இந்த மாதிரி நவராத்திரிக்கு உங்கள் வீடுகளுக்கு வந்து நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள், எவ்வளோ வருஷமாக நீங்கள் 89.4 கேட்குறீங்க, என்ன பிடிக்கும் உங்களுக்கு, யார் பிடிக்கும், அண்ட் அந்த அனுபவங்கள்லாம் வந்து கேட்கறதே வந்து அது ஒரு ஒரு ஒரு அழகான விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு ஒரு வருஷமும் இதை நம்ம பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கடல் தாண்டி நம்ம ஊரை விட்டு இங்கே வந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தவறாமல் கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்பிரிட் அண்ட் அந்த ஒரு ஆர்வம் எஃபர்ட்டையும் வந்து பாராட்டுறதுக்காக தான் ஒரு ஒரு வருஷமும் நவராத்திரிக்கு இது பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கோலு வச்சிருக்கீங்க, நீங்களை இன்வைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு கோலுவை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்களாம், அது ஒன்று. அண்ட் அடுத்ததாக
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy in gold wallet.
0: Gold rate la vithyasam vandirukku, vithyasamna nama edhirpaakra mari illa ayyo abindra mari da lesa uyarndirukku thangathinude vela. And of course edhirpaathadhu dhaan festive season vera. 24 carat thangam 1 gram irukku, 505 dirhams 75 fils, and 22 carat thangam 1 gram irukku, 468 dirhams 25 fils.
1: Indru thangathin velai
2: gold rate
1: brought to you by
2: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும்.
3: விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி,

பேக் டு பேக் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரிய வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
5: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ஹலோ அபுதாபி மக்களே,
8: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
7: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
8: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுலதான் நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப். Call 056-357-9474.
9: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர்,
9: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
10: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.

அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. ரைட், 10:30 ஆகுது. நான் தான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபிளைட் அப்டேட்ஸ் இன்னைக்கு நம்ம அமீரகத்தினுடைய ஏர்லைன்ஸோடைய ஃபிளைட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபிளைட் ஸ்டேட்டஸ் சவுதி ரூட்ஸ்க்கு போகக்கூடியது பத்தி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஏ டிராவலர்ஸ்க்கு அகைன் சவுதி சைடு வந்து டிராவல் பண்ணணுமா இருந்தா ஒன் மோர் டே ஆஃப் ஃபிளைட் டிஸ்ட்ரப்ஷன் நம்ம பாக்குறோம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா ரியாத் ஏர்போர்ட் வந்து அக்டோபர் 17

0: இது வரைக்கும் ஷட் அவுன் பண்றதா சொல்லியிருந்திருக்காங்க. மல்டிபிள் டிலேஸும் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் வந்து கேன்சலும் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவை நோக்கி போகக்கூடிய ஏர்லைன்ஸ் எல்லாம். அண்ட் நீங்க வந்து இன்கேஸ் இங்கே நம்ம யூஏ பேஸ்ட் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, எத்தியாத் வந்து தே ஹவ் கேன்சல் ஆல் ஃபிளைட்ஸ் பிட்வீன் அபுதாபி அண்ட் ரியாத் அக்டோபர் 19 தேதி வரைக்கும். அண்ட் ஆல்சோ செவரல் சர்வீசஸ் பிட்வீன் அபுதாபி அண்ட் தமாம் அண்ட் ஜெதாவும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வெப்சைட்டை நீங்க பார்க்கலாம். எமிரேட்ஸும் வந்து துபாய் சவுதி சர்வீசஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 14 தேதி வரைக்கும். தமாம் அதுக்கப்புறம் ஜெத்தா ரியாதுக்கு அண்ட் மதீனாக்கு வந்து அக்டோபர் 13 தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபிளை துபாயும் அதே மாதிரி தான், 14 தேதி வரைக்கும் ஆபா அல் உலா தமாம் ஹயல் நியோம் ரியாத் இந்த இடங்களுக்கான ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏர் அரேபியாவும் இந்த ரூட்ஸ்கெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 14 தேதி வரைக்கும் இப்பொழுதுக்கே தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் யுஏனுடைய ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து சவுதி ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லாமல் இரானியன் ஏர்லைன்ஸாலும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சில ஃப்ளைட்ஸையும் கூட வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இந்த எஃபெக்டட் ரூட்ஸ்க்கு ஆர் இந்த எஃபெக்டட் சிட்டிஸ்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: வாங்க முடியும் அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: கோ-ஸ்பான்சர்ட் பை
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or t1 win பண்ணுங்க with alansari exchange.

0: சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: கர்நாடக மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
0: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakavirku.
1: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM. ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு நாளும் நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில்
2: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு. ஜெயிலர்
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
0: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
0: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18th சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
4: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
1: Plots Nale Propshal Dane. For details call 0564154242.
11: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour.
12: Golden Song of the Hour.
4: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
3: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: மற்றும்
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: ஓகே ஐம் குவைட் கன்வின்ஸ்ட் மழை எங்கேயோ பெஞ்சிட்டு இருக்கு, இல்லாட்டி மழை வர போகுது, ஏன்னா கிளவுடியா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயாவது மழை பெஞ்சிச்சுன்னா சொல்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எங்க பெஞ்சிச்சுன்ட்டு. சரியா, எனவே 10:55 ஆகிவிட்டது. கிளம்புறதுக்கு முன்னாடி டிராபிக் மட்டும் எங்க இருக்கு, ஏதாவது அலாமியா இருக்கா என்ன எதுவும் உங்களுக்காக தோ இப்ப நான் செக் பண்ணி அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் பய சொல்லிட்டு கிளம்ப வேணாம்.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: அன்யூஷுவல் டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 311 வர்க்கா சைடில் ரெண்டு கிராஷஸ் வந்து பேக் டு பேக் இருக்குது. ஒரு ஈனாக் பெட்ரோல் பம்ப் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில், அண்ட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெண்டு கிராஷஸ் இருக்குது. அவ்வளோதான் ஐ மீன் அவ்வளோதான் வந்து அலாமிங்கான டிராஃபிக்கே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ டிரைவ் சேஃப்.
1: Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT-ஐ நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஆல் ரைட், அவ்வளவுதான். நானும் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். இன்னைக்கு என்ன டியூஸ்டே ஆகி இருக்கு, மிட் ஆஃப் திஸ் வீக். ஸோ மீதி இருக்கக்கூடிய மிச்ச சுச்ச நாட்களும் உங்களுக்கு நல்லபடியாக கழியட்டும். சரியா, டேக் கேர், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. மறக்காம 89.4 தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டட் ஆயிருங்க. அண்ட் நம்ம ஆப் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டிரைவ் பண்ற நேரத்தையும் தாண்டி யூஏயில் இல்லைனாலும் நீங்க எங்கிருந்தாலும் ஆப் வழியாக நம்ம ஷோ சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். சரியா, மது அடுத்துதான் மசாலா கஃபேக்கு வர போறாரு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன். ஓகே, டேக் கேர், பாய்.
1: Mercil Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் மின்தடை என்ற செய்தி வராத நாளே இல்லை. வெறும் ரீல்ஸை மட்டுமே முன்வைத்து ஆட்சிக்கு வந்தவர் மக்கள் இன்னல்களை பற்றி கவலைப்படவில்லை என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தனது துறையை தவிர்த்து மற்ற துறைகளுக்கு பதிலளிப்பார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் 20 ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்ததை விமர்சித்த தாவிக 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கின்றது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். ஆந்திராவில் மின்சாரம் கொள்முதல் செய்வதாக தகவல் வந்துள்ளது. அதற்குள் நான் செல்லவில்லை. திமுக ஆட்சியின் போது டான்ஜெட் கோவில் மின் உற்பத்தி 13,000 மெகாவாட் வரை அதிகரிக்கப்பட்டது. 8,600 மில்லியன் யூனிட் அளவுக்கு உபரியாக இருந்ததை வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்தோம். மின் மாற்றிகள் குறைந்த அளவில் பழுதாகக்கூடிய நமது மாநிலத்தில் எப்படி மின்வெட்டு ஏற்படுகின்றது என்று செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான அவதூறு வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த அடுத்த கட்ட விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்தது. காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் அபரேஷ் குமார் சிங் அடங்கிய அமர்வு மகாராஷ்டிரா அரசு மற்றும் புகார்தாரர் எம் ஹெச் ஸ்ரீ ஸ்ரீமாலுக்கு நோட்டீஸ் அனுப்பி 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் அசர்பைஜானின் பாக்கு நகரில் எதிர்வரும் அக்டோபர் 14 முதல் 15 வரை நடைபெறவுள்ள ஆசியாவில் தொடர்பு மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான மாநாட்டின் 7வது உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் இலங்கை தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்க உள்ளார். இலங்கை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி வலுவான சிஐசிஏ ஆசியாவின் இணைப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நிலையான வளர்ச்சி என்ற கருப்பொருளில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் இலங்கையின் தேசிய அறிக்கையை அமைச்சர் விஜித் ஹேரத் சமர்ப்பிக்க உள்ளார். எமிரேட்ஸ், ஃபிளை துபாய், ஏர் அரேபியா விமான சேவைகளும் சவுதி அரேபியாவுக்கான இன்றைய விமான பயணங்களை ரத்து செய்துள்ளன. ஷார்ஜாவில் இருந்த சவுதியின் அப்ஹா, தமாம், ஜிசான், காசிம், ரியாத் மற்றும் தயாபுக்கான விமான சேவைகளை ஏர் அரேபியா ரத்து செய்துள்ளது. தொடர் தாக்குதல்களால் சவுதி அரேபியா முழுவதும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரியாத் விமான நிலையம் அக்டோபர் 17 வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து துறைக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்ததைத் தொடர்ந்து ஈரான் விமான நிறுவனங்கள் இயக்கும் அனைத்து விமானங்களுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தடை விதித்துள்ளது. மறு அறிவித்தல் வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் ரோலர் கோஸ்டர் சவாரியின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் சிக்கிய மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். அட்லாண்டா நகரில் இருந்து சுமார் 15 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் நிகழ்ந்த உயிரிழப்பு குறித்து காப் கவுண்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ரியாதில் உள்ள அல்வால் பாக் மைதானத்தில் அல்நாசர் மற்றும் நெப்சி பெர்கானா அணிகளுக்கிடையிலாக நடைபெற்ற AFC சாம்பியன்ஸ் லீக் போட்டியின் போது போர்ச்சுகல் கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி அரேபியாவுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் சவுதி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தார். சவுதி அரேபியா கடினமான சூழலை எதிர்கொண்டுள்ள நிலையில் ரொனால்டோவின் இந்த செயல் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியான தருணமாக அமைந்தது. சமீபத்திய நாட்களில் ஏமனை தளமாக கொண்ட ஹூதி அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படும் நிலையில், ரியாதில் போட்டி தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் சிவில் பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்தது. இதனால் போட்டி தொடங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா பிராந்தியத்தின் முன்னணி முதலீட்டு மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகளில் ஒன்றாக கருதப்படும் ஷார்ஜா முதலீட்டு மன்றத்தின் 9வது பதிப்பு நாளை தொடங்குகின்றது. இந்நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 10,000க்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாற்றங்களுக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளும் பொருளாதாரங்களை கட்டமைத்தல் என்ற கருப்பொருளில் ஷார்ஜா முதலீட்டு மன்றம் 2026 நடைபெறுகிறது. மாறிவரும் உலக பொருளாதார சூழலுக்கேற்ப வணிகங்களும் பொருளாதார அமைப்புகளும் தங்களை மாற்றியமைத்துக் கொள்வது, புதிய முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது ஆகியவை இந்த மன்றத்தின் முக்கிய நோக்கங்களாகும்.
4: Business update brought to you by பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா Group of Companies since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

பேக் டு பேக் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
5: என்ன இருக்க முடியாது.
4: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: We'll be back after a short commercial break.
7: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
8: இருக்கவே இருக்கு. Zoho Books.
7: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
8: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
7: So all under one roof, கரெக்ட்டா?
8: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books-ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
9: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint Prachanigal, Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: குழு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்கன்னா அப்போ போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியதானே. நம்ம ஆர்ஜிஎஸ்லாம் லைனாக டெய்லி ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்டோரிலாம் பார்க்கலாம். நேற்றுக்கு ஆர்ஜே பிரியா போயிட்டு வந்தாங்க, இன்னைக்கு ஆர்ஜே பிரேவோ போக போகிறாரு. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆர்ஜிஎஸ் எல்லாருமே மாறி மாறி போக போகிறோம். அழகாக நீங்கள் உங்கள் கொலுவை ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், சுண்டலை நாம் சாப்பிடுவோம். மிக முக்கியமான ஒன்று, பரிசுகள் நிறையா தருவோம். சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்கள் வீடு நம்ம கொலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். அழகாக ஃபோட்டோ எடுத்து 0502528940 அனுப்புங்க. அப்படி அனுப்புவதன் மூலமாக உங்கள் பேர் எமிரேட் நேம் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்க, ஏரியா பேர்லாமும் சேர்த்து அனுப்புங்க. நம்ம டீம் வந்து அதுக்கேற்ற மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கி காரில் போட்டு ஓடி வந்துடுவோம். சரியா மறந்துடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்கள் வீடு நம்ம கொலு, ப்ராட் டு யூ பை உஜாலா டிடர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் ப்ராட் டு யூ பை 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி எயின் கோல்ட் வாலெட்.
0: ஓகே, ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன ரேட்டில் ஹோவர் ஆகிட்டு இருக்கு? 24 கேரட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். 24 கேரட் தங்கம் 505.75 திரஹம்ஸ், 22 கேரட் தங்கம் 468.25, 21 449, 18 கேரட் 384.75 திரஹம்ஸ் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: தலைவர் பாட்டு வருது ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன்.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Al Wada Abu Dhabi. Talaivar Song of the Year. Talaivar Song of the Year.
6: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams da.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: வீட்ல கலர் கலரா பட்டு போடவை இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: மேலும் இந்த ஆஃபர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
8: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242
9: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: வெல்கம் பேக் மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். டக் டக் அப்டேட்ஸ்ல பாத்துட்டு ரூபா.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் மழையை பற்றி எங்கெங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு என்சிஎம் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. அண்ட் தண்டர் டஸ்டி வின்ஸ் பாசிபிள். ரெயின் வந்து துபாயில் இந்த வாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மவுண்டன்ஸ் மாதிரியான ஏரியாஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு என்சிஎம் தரப்புலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. இவை பொறுத்த வரைக்கும் மிர்திஃப்ல கொஞ்சம் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்லேண்ட் பார்ட்ஸ் ஆஃப் துபாய், ஸோ மிர்திஃப், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குள்ள அல்லவீர், கவனி, இங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி துபாய் அண்ட் அல்லைன் ரூட்டு, அபுதாபி டு அல்லைன் ரூட்டில் வந்து சில பல ஷவர்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டின் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மழை வந்து ஒரு வெதர் சேஞ்சை குறிக்குமான்னு கேட்டால் நாட் இமீடியட்லி, பட் இது ஒரு கிராஜுவல் ஸ்டெப்னு வச்சுக்கோங்க.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: Okay, Jailer 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் இன்னைக்கு நான் வந்து மசாலா கேஃபே நிகழ்ச்சியில கொடுக்க போறேன். ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். 12 மணிக்கு மேலே இன்னைக்கு ஜெயிலர் 2 படத்துக்கான கான்டெஸ்ட் இருக்கு, அதுல கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கப்பல் பாசஸ் வின் பண்ணுங்க.
2: 91 போடு.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Hey, look, easy. Sana.
0: Sana, சொந்த ஊர்லயே சொந்தமா எடோ இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
1: Sana பேர்லயே வாங்கிடலாம் விடு.
0: எப்படி?
1: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828. கைஸ், 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 திர்ஹம் ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 ஏடி. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் கிஃப்ட்.
1: இப்போ ஏன் கோல்ட் வாலெட்டை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திர்ஹம்ஸ் போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
4: இதுதான் மேட்ரு. ஏன் கோல்ட் வாலெட்ல ஆஸ் லோ அஸ் 1 திர்ஹம்ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
5: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
6: எனக்கு என்னமோ எல்லாரும் இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
7: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
1: என்னது, நிஜமாவா? நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: லூலு, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம்.

0: ஓகே ஓகே. பக்கத்தில் ஒரு தம்பி வந்திருக்கான் வழக்கம் போல வேடிக்கை பார்க்க. அசுரன்ல கேட்பாங்க பேசுறியாட. ஓகே 800-8940 கால் பண்ணுங்க. 8-89-40 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டை வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுவேன். யூஏகேலேருந்து கூப்பிடுவாங்க +9714359-5525 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்கிறத சொல்லலாம். அடுத்த ஒரு மணி நேரம் அஃப்கோர்ஸ் ஜெயிலர் படத்துக்கான கான்டெஸ்ட் இருக்கு. இந்த கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு கப்பல் பாசஸை வின் பண்ணலாம். சரியா, மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாமும் சொல்லுங்க, யாராவது இருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்க, ஜெயிலர் கான்டெஸ்ட் இருக்காமா கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. சரியா, ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லயும் பாட்டு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம்ல பாட்டு தரலன்னு சொல்லிட்டு சில பேர் கோவத்தில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி கண்டிப்பா இன்ஸ்டால இப்ப நீங்க கேட்டிருக்கிற பாட்டு வந்து நான் பிளே பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி வணக்கம், யாரும் இது பேசுறீங்க?
1: ஹலோ, சையத் பேசுறேன்.
0: சையத் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே மிஸ்டர் சையத், சொல்லுங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி. Time check.
0: Brought you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு மின்சார வாரியம் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் யூனிட் ஒன்றுக்கு சராசரியாக 35 ரூபாய் என்ற மிக மிக அதிக விலையில் மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் மின்சார வாரியம் கடன் சுமையால் தள்ளாடுகின்றது என்றும், முந்தைய ஆட்சியில் மின் கட்டணத்தை நிர்ணயிப்பதில் குளறுபடிகள் உள்ளதாக கூறி மின் கணக்கீட்டில் மாறுதல் செய்கின்றோம் என்று, ஏற்கனவே 1500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தி வந்த தமிழக மக்கள் தற்போது சுமார் 4000 வரை கட்டுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இந்த அதிக விலையில் மின் கொள்முதல் செய்ய போடப்பட்ட ஒப்பந்தம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மேலும் கடன் சுமையில் மூழ்கடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: சர்வதேச நாணய நிதியத்தின் 2026 கணிப்பில் முக்கிய பொருளாதார நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. 2027 ஆண்டிலும் இந்தியா தனது 7.0% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 4.0% குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இந்த ஆண்டின் கடந்த முதல் 9 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 364 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக 114 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டுகின்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான ஏனைய 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன், அவற்றில் அதிகளவான 1554 முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே பதிவாகியுள்ளன. அபுதாபியில் 4 மாணவர்களை தாக்கிய ஆசிரியருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அபுதாபி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறை தண்டனையுடன் அவரை நாட்டில் இருந்து நாடு கடத்தவும் நீதிமன்ற கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியின் வகுப்பறைக்குள் மாணவர்களை தாக்கியதை அந்த ஆசிரியர் ஒப்புக்கொண்டார். இந்த தாக்குதலில் காயமடைந்த மாணவர்கள் அதிகபட்சம் 20 நாட்கள் வரை தங்களது அன்றாட தனிப்பட்ட பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது அக்டோபர் 10 நடத்தப்பட்ட ஹூதி தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரான முகமது யூசுப் அலியின் இறுதிச் சடங்கில் சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதுவர் விபுல் மற்றும் தூதரக அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதுடன் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறுதிச் சடங்கில் பங்கேற்ற இந்திய தூதர் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தார். மேலும் அலியின் குடும்பத்தினருக்கு இந்திய தூதரகம் தொடர்ந்தும் தேவையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அலியின் உடலை ரியாதிலேயே நல்லடக்கம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்திருந்தனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாகிஸ்தானுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழாமில் அஞ்சல பண்டார தனது முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடவுள்ளார். இவ்வணிக்கு குசல் மெண்டிஸ் தலைவராக செயற்படுகின்றார். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-27 ஒரு பகுதியாக இத்தொடர் எதிர்வரும் நவம்பர் 9 ராவல்பிண்டியில் ஆரம்பமாகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: 89.4 Kanna, one time on panita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum. Hukum.
4: Hey. Arthumayindha, Raja. 89.4 ஸ்டார் ஆஃப் தி மந்த். மியூசிக் டைரக்டர்

0: ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேர் SIBF பத்தி ஒரு அப்டேட் வச்சிருக்கேன்.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, Sharjah Book Fair வந்து ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸஸ், அதிக பார்க்கிங் ஸ்பேசஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2026 நடக்கவிருக்கக்கூடிய இந்த 45th எடிஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷார்ஜா புக் அத்தாரிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 124 கண்ட்ரீஸ்க்கு மேலே இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 12 days இந்த புக் ஃபேர் வந்து நடக்கும். 2000 மேற்பட்ட பப்ளிஷிங் ஹவுசஸ் இருக்கும். 1151 அரபிக் பப்ளிஷர்ஸ், 1122 ஃபாரின் பப்ளிஷர்ஸ் இங்கே வரப்போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷட்டில் பஸ் ஃபெசிலிட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய புது புது விஷயங்களும் இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: கோல்ட் வந்து ஒரு சின்ன ரீபவுண்ட சந்திச்சிருக்கு. அந்த ரீபவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை
1: கோல்ட் ரேட்
3: brought to you by 32 years of legacy in gold wallet.
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 384.75 dirhams இருக்கு. 21 கேரட் தங்கம் 449 dirhams, 22 கேரட் தங்கம் 468.25 dirhams, 24 கேரட் தங்கம் 505.75 dirhams இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
1: gold rate
3: brought to you by
4: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும்.
0: ஓகே, சோ ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணனும் அப்படினா நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்துல ரெண்டு பார்ட்லயுமே, ஜெயிலர் 1 ஜெயிலர் 2 ரெண்டுத்லயுமே ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. அவர் பேர் என்ன? உங்க பேர், எமிரேட் நேம் சேர்த்து போட்டு 0502528940 க்கு வாட்ஸ்அப் பண்ணி கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது

0: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
1: இருக்கும்
2: வருகை தாருங்கள்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஜெயிலர் 2 இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வேணும் அப்படின்னா 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்துல ரெண்டு பார்ட்லயுமே ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. அவருடைய பெயர் என்ன சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேம் சேர்த்து போடுங்க. சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் நான் இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்ச உடனே எங்க ஆபீஸ் டீம்கிட்ட சொல்லி செலக்ட் பண்ணி வழங்க சொல்லுவேன். சரியா? மறந்துடாதீங்க, மிஸ் பண்றாதீங்க. கிடையாது. அந்த குளோபல் வில்லேஜ் கிட்ட மட்டும் E311 ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் அபுதாபிலேருந்து துபாய் வர டைரக்ஷனில் நல்லா ஸ்லோ மூமெண்ட் இருக்கு அந்த ஒரு இடத்துல. ஏன்னா அங்கே ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க, மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை.

0: அனுபவித்து ஆயிரத்தி ஆயுர்வேதா இப்போ சிலிக்கானோசிஸ் டிஐபி பிரான்சஸ் தொடர்ந்து அல்பர் ஷா அர்ஜான்லி ஓபன் பண்ணியிருக்காங்க. 0588204172 தான் அவங்க நம்பர். கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஜெயிலர் டூல இந்த பாட்டு கேட்டு வாங்க. இந்த பாட்டு கேட்டு முடிஞ்ச உடனே அப்படியே கபல் பாஸ் உங்களை தேடி வரும்.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
5: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
6: இன்கமிங்.
5: சுட சுட புத்தம் புது பாட்டு
7: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
4: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
3: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, ஒன் லாஸ்ட் டைம் ஃபைனல் சான்ஸ். இன்னைக்கான ஃபைனல் சான்ஸ் எதுக்குன்னா, ஜெயிலர் டூ படத்துக்கு கபில் பாஸ் வின் பண்ணணும் அப்படின்னா இப்போ டக்குன்னு ஃபோன் எடுக்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்தில் ரெண்டு பார்ட்லையுமே ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. அந்த மலையாள சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்தும் அமெரிக்கா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஃபார்ஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படம் 15th October ரிலீஸ் ஆகுது, ஜெயிலர் டூ. ஸோ இந்த படத்துக்கான கபில் பாஸ் தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்சோ இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம், சரியா? டாக் டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க பல்வேறு இடங்களில் என் நம்பர் ஆஃப் பிளேசஸில் அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அபுதாபி மக்களுக்காக ஒரு ஈவெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸில் நீங்களும் அப்பார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் எல்லாமே வாங்கலாம். 17th and 18th October இந்த வீக்கெண்ட் நடக்கிறது, 10 AM to 7 PM. ஸோ நீங்கள் வந்து அபுதாபியில் விசிட் பண்ணுங்கள் டாக் டீமை. எங்கன்னா கிராண்ட் மில்லினியம் அல்வாதா, அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் டாக் டீமை அபுதாபியில் மீட் பண்ணலாம் இந்த வாரம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, டாக் டீமை போய் மீட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, இன்னொரு பக்கம் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பாலில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சுற்றி முற்றி டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டு மற்ற விஷயங்களுக்கு போகலாம். அண்ட் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தான் போகுதுன்னு உலகமே சொன்னாலும், எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு T20 மேட்ச்சில் 250 ரன் அடிக்கும்போது அந்த மேட்ச் பார்க்குற சுவாரஸ்யம் எனக்கு ஒரு பர்சன் கூட இல்லை. ஐ ஹாவ் லைக் ஜீரோ ஹோப். 120-130 அடிச்சுட்டு இந்த ஹைதராபாத் டீமில் புவனேஸ்வர் குமார் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கிரிக்கெட்டு. அதுதான் உண்மையான கிரிக்கெட்னா, இட்ஸ் அபவுட் 130-140. சிஎஸ்கே ஒரு காலத்தில் எப்படி பண்ணுவாங்க, 130-140 அடிச்சுட்டு மோஹித் சர்மா வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆன்சேல் தெரியுமா, அதுதான் உண்மையான கிரிக்கெட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவேஸ், டே 5 ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காக 273 ரன்கள் தேவை. அவங்க கண்டிப்பாக டிராக தான் எய்ம் பண்ணுவாங்க, ஏன்னா இதுக்கு மேலே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஏன்னா 273 ரன்ஸ் பாசிபிள் தான், பட் இருந்தாலும் அவங்க கையில் 6 விக்கெட் மட்டும் தான் இருக்குது. டெஸ்ட்டில் வந்து பயங்கர ப்ரெஷர் இருக்கும், பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம் 1 மணிக்கு மேலே. இப்போ 2 பாட்டு பேக் டு பேக் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, சங்கமம் அண்ட் மயக்கம் என்ன படத்துலேருந்து.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
2: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்கப் போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேரின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவு செல்லுபடியாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகுதி நீக்க நடவடிக்கை பற்றி 2 மாதங்களில் சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த 6 எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து அதிமுக கொறடா, தேசிய மக்கள் சக்தியின் கட்சித் தலைவர் எம் எஸ் ரவி ஆகியோர் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள் முருகன் ஆகியோர் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது சரியே என்றும் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை ஏற்க தடையில்லை என்றும் தெரிவித்தனர். ராஜினாமாவை ஏற்ற உத்தரவு சட்டுப்படி செல்லுபடியானது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் கேரளத்தில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் 2,000 ரூபாய்க்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகளை ஏற்காமல் இருக்க முடிவு செய்துள்ளன. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு MDR எனப்படும் கட்டணத்தை விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நூதன போராட்டம் நடத்தப்பட உள்ளது. அக்டோபர் 15 முதல் குறிப்பிட்ட வணிகர் வாடிக்கையாளர் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 2,000 ரூபாய்க்கு மேல் 0.4% MDR விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 75,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்த கட்டணம் அதிகபட்சம் 300 ரூபாய் என வரையறுக்கப்பட்டுள்ளது. MDR என்பது வாடிக்கையாளர் செலுத்தும் கூடுதல் கட்டணம் அல்ல. இந்த கட்டணம் வணிகரிடம் இருந்து வசூலிக்கப்படும். வாடிக்கையாளரிடம் இருந்து நேரடியாக MDR ஐ வசூலிக்க கூடாது என்று அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் யாழ் தேசிய பூங்காவின் 1st மற்றும் 2nd மண்டலங்கள் அக்டோபர் 16 முதல் சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடும் வறட்சியான வானிலை காரணமாக வனவிலங்குகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த 2 மண்டலங்களும் செப்டம்பர் 14 தற்காலிகமாக மூடப்பட்டன. மேலும் பூங்காவின் சாலைகளை சீரமைத்தல் மற்றும் தேவையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் யாழ் தேசிய பூங்கா இக்கால பகுதியில் மூடப்பட்டது. யாழ் தேசிய பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து நவம்பர் 1st முதல் பூங்காவுக்குள் உள்ள வனவிலங்கு விடுதிகள் மற்றும் முகாம்களில் தங்குவதற்கான முன்பதிவுகளை சுற்றுலா பயணிகள் மேற்கொள்ள முடியும் என்று வன சீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: நீச்சல் பயிற்சியாளர் பொறுப்பேற்பதற்கு முன்பே குழந்தைகள் குழுவை நீச்சல் குளத்தில் விட்டுச் சென்ற மேற்பார்வையாளருக்கு எதிரான தண்டனையை ஐக்கிய அரபு அமீரக மத்திய உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதன்போது ஒரு குழந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்தது. குழந்தையின் மரணத்துக்கு கவனக்குறைவே காரணம் என்ற குற்றச்சாட்டில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேற்பார்வையாளர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த வழக்கில் குழந்தைகளை நீச்சல் குளத்தில் கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்த மற்றொரு நபரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டது. இருவருக்கும் தலா 1,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்துக்கு வழங்க வேண்டிய இரத்த இழப்பீட்டு தொகையான தியாவை இருவரும் கூட்டாக செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரானுக்கு சீனா மற்றும் ரஷ்யா எந்த வகையிலும் உதவி செய்து வருவதாக தாம் நம்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவினால் மாஸ்கோ மற்றும் பீஜிங்குக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் பதிவில் ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவி செய்து வருவதாக தனது விமர்சகர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தாம் பார்த்ததாக டிரம்ப் கூறினார். அவர்கள் எந்த வகையிலும் உதவி செய்கின்றார்கள் என்று நான் நம்பவில்லை. அவர்களுக்கு இழப்பதற்கு அதிகம் உள்ளது. மேலும் அவர்கள் உதவி செய்தால் அது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்றும் டிரம்ப் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் T20 முதல் சீசனுக்கான வீரர்கள் தேர்வு டிராப்டில் இருந்து இங்கிலாந்து வீரர் ஆலி பாப் விலகியுள்ளார். ஆப்கானிஸ்தான் லீகில் இங்கிலாந்து வீரர்கள் பங்கேற்க எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மீதான தலிபான் அரசின் கொள்கைகளை காரணம் காட்டி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இருதரப்பு போட்டிகளில் விளையாட இங்கிலாந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றது. இந்நிலையில் APL போட்டிகளில் பங்கேற்கும் இங்கிலாந்து வீரர்களுக்கு ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் வழங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டுள்ளதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இதனையடுத்து இங்கிலாந்து வீரர்கள் APL பங்கேற்பது தொடர்பாக எழுந்த எதிர்ப்பின் பின்னணியில் ஆலிபாப் டிராப்டில் இருந்து விலகியுள்ளார்.
4: Brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: உலக பொருளாதார வளர்ச்சி குறித்த தனது 2026 கணிப்பை 0.1% புள்ளிகள் உயர்த்தி 3.1% சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள் மற்றும் பல்வேறு பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் உலக பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட தாக்குப்பிடிக்கும் திறனுடன் இருப்பதே இந்த உயர்வுக்கு காரணம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. 2027 உலக பொருளாதார வளர்ச்சி கணிப்பு மாற்றமின்றி 3.4% முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிகரித்து வரும் எரிசக்தி விலைகள் உள்ளிட்ட சவால்கள் இருந்தாலும் உலக பொருளாதாரம் தொடர்ந்தும் வளர்ச்சி பாதையில் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கின்றது.
6: அடுத்த
3: செய்தி சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
7: 89.4.
8: Mujhe kaise bolega tumne? Rolex. Rolex.
9: Sir. Just sir.
10: Idoda best entertainment ta or FM kaatra vidukku. Lifetime settlement la.

0: வெல்கம் பேக். கோல்ட் ரேட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet.
0: ஓகே, 18 கேரட் தங்கத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 18 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான விலை 384.75 திர்ஹம்ஸா இருக்கு. 21 கேரட் தங்கம் 449 திர்ஹம்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கம் 468.25, 24 கேரட் தங்கம் 505.75 இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by
2: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திர்ஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
0: ஓகே, யுஏஇல வந்து நீங்க பிசினஸ் பண்றீங்களா? குட்டி குட்டி பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த விஷயம் கேட்டுக்கோங்க.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஆஸ் லிட்டில் ஆஸ் 10,000 திர்ஹம்ஸ்ல இருந்தே ஸ்மால் யூஏஇ பிஸ்னஸஸ்க்கு லோன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ பேஸ்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் வச்சு கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட மர்ச்சன்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோல் அவுட்லேயே இது போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேரோல் எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இவ்வளோ கம்மியான வேலைகளுக்கே லோன்ஸ் கொடுக்கறதுக்கும் பல நிறுவனங்கள் முன் வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
1: Back to back
2: brought
3: to you by Malabar Gold and Diamonds. இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஆர்ஜாலையும் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. அல்கேல் ரோட்லேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. பிஸ்னஸ் பே நோக்கி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜேவிசியில இருந்து எதுக்காகனா அங்கே ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கு, அதனால அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, பார்த்துக்கோங்க. நீங்க அப்படி அனுப்புறது மூலமாக நாங்கள் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி அழகாக நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்து உங்களோட சேர்ந்து ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக போவோம். மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேவா? 89.4 தமிழகம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்கள் வீடு நமக்குழு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். ஸோ நம்பர் சொல்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, 0502528940. இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். டு நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா, 90s பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: In association with
4: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
5: Ekne kana 91 pode.
6: Enadhu

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: டு யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா. தமிழ் 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் traditions together.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
3: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
6: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
5: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.
7: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
8: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by Plots Nale. For details, call 056-415-4242.

0: யூ நோ வாட்ஸ் கோன் ஹேப்பன். இப்போ நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கிடைக்கும். 800-8940 கால் பண்ணுங்கள். 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். மசாலா கேஃபேல 89.4 தமிழ் தான் கேட்டுருக்கீங்க. இது நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக். யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்றவங்க +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு அழிச்சு உங்களுக்கு பிடித்த பாட்டை கேட்கலாம். அந்த பாட்டு ப்ளே செய்யப்படும். வணக்கம், யாரை இருந்து பேசுகிறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க பாப்போம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: வாட் இஸ் யுவர் குட் நேம்? இப்பதான் சாப்பிட போறேன். நீங்க
1: சாப்பிட்டீங்களா?
0: முடியவே போகுது. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. மோட்டா ரைஸ் போடு. ஃபிஷ் கறியா?
1: இல்ல இல்ல, சும்மா அந்த சப்ஜி எல்லாம் வரும்ல.
0: ஆமா ஆமா, ஒரு பேசிக் மீலா முடிச்சிட்டீங்க. ரைட் ரைட். உங்க பேர் சொல்லவே இல்லையே.
1: எம்பிரா
0: பாஸ். பாஸ், ஓகே பாஸ். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தலபதி சாங். எந்த சாங் இருந்தாலும் ஓகே.
0: அப்படியா? ஓகே, சரி நான் போட்டு விட்டுறேன். பாட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் பாட்டை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். அண்ட் இதோட நான் வந்து கரெக்டாக உங்களை நாளைக்கு சந்திப்பேன். சேம் டைம், 11:00. என்ன பாட்டு கொடுக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ரீசெண்டாக நான் பயங்கரமாக ரசித்த சில பல படங்கள்லாம் இருக்கே. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், லியோலேருந்து ஒரு பாட்டு கொடுக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேடாஸ் பாட்டு கேட்டு. பேடாஸ்லாம் வந்த பூஸில் வந்து பேடாஸ் மோஜோ அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல நம்ம. ஸோ அந்த பேடாஸ் பாட்டு இப்போ நம்ம வந்து கேட்கலாம். மதிய நேரத்தில் உங்களுக்கு அப்படியே தூக்கம் சொக்குச்சுன்னா இந்த பாட்டை கேடி எழுந்துருங்க, ஆக்டிவேட் ஆகிடுங்க. சரியா, நாளை சந்திப்போம். டேக் கேர், பை பை.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Rest in peace.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் ஹேப்பனிங் அட் கிராண்ட் மில்லேனியம் அல்வாதா,

0: கனிவான கவனத்திற்கு Brought you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் துபாயை உலகளாவிய நகரமாக மாற்றியதுடன் மட்டுமல்லாமல் தங்களின் சொந்த திறன்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து பிராந்திய மக்கள் கொண்டிருந்த பார்வையையும் மாற்றியுள்ளார் என்று அமைச்சரவை விவகாரங்களுக்கான அமைச்சர் முகமது அப்துல்லா அல் கர்காவி தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான முகமது பின் ராஷித் தலைமைத்துவ மன்றத்தில் பேசியபோது அமைச்சரவை விவகாரங்களுக்கான அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் 6 தசாப்த கால சாதனைகளையும் துபாயின் வளர்ச்சியை வடிவமைத்த தலைமைத்துவ கொள்கையையும் அவர் நினைவு கூர்ந்தார். 6 தசாப்தங்களில் ஷேக் முகமது சாதித்தவற்றை ஒரு விமான நிலையம், ஒரு கோபுரம் அல்லது ஒரு திட்டம் என சுருக்கி கூறுவது கடினம். அவர் ஒரு நகரத்தை உருவாக்கியுள்ளார். அதனுடன் ஒரு சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் மனித வளத்தையும் உருவாக்கி அவர் இந்த பிராந்தியத்துக்கான ஒரு முன்மாதிரியை உருவாக்கி ார் என்று அவர் கூறினார்.
2: உலக செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதல்களில் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் விலையை செலுத்தி வருகின்றனர் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் மோதல்களை உடனடியாக தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மோதல்கள் மேலும் தீவிரமடைந்தால் அது கோடிக்கணக்கான மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். மோதல்களை தணிக்கவும் பொதுமக்கள் மேலும் பாதிக்கப்படாமல் அவர்களை பாதுகாக்கவும் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் மிர்ஜானா ஸ்போல்ஜாரிக் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆக்கிரமிப்பு கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயரம் கொண்ட தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகளையும் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு நடைபாதை அமைக்கும் பணிகளையும் உடனடியாக கைவிடுவதுடன் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானங்களையும் உடனடியாக தகர்த்து அகற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டிய தாக்கப்பகுதியின் பரப்பளவை 316 ஏக்கராக குறைத்திருப்பதாக தமிழக மாநில ஈர நிலங்கள் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய விமான நிறுவனமான ஆகாசா ஏர் ரியாத் மற்றும் ஜித்தாவுக்கான தனது விமான சேவைகளை அக்டோபர் 17 வரை நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு மோதலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே நிறுத்தப்பட்ட விமான பயணங்கள் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இண்டிகோ விமான நிறுவனமும் ரியாத், ஜெத்தா, தமாம் மற்றும் மதீனா ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் தமது விமானங்கள் அக்டோபர் 17 வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: சிரிலிய சபைய மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்சவை எதிர்வரும் 16 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேகநபரின் மேலதிக மருத்துவ அறிக்கைகளை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அதுவரை பிணை வழங்குவது தொடர்பான கட்டளையை பிறப்பிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 27 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் ஃபார்முலா 1 பந்தயங்களை நடத்துவதற்காக அந்நாடு 10 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த பந்தயங்கள் 2030களின் தொடக்கத்தில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கிராண்ட் பிரி என்று அழைக்கப்படும் இந்த போட்டி தலைநகர் கிகாலியில் இருந்து சுமார் 25 மைல் தொலைவில் உள்ள புகிசராவில் புதிதாக அமைக்கப்படும் பிரத்யேக பந்தய திடலில் நடைபெறும். இந்த திடம் சிகாலியில் இருந்து புதிய சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் அமைக்கப்பட உள்ளது. 1993 பிறகு ஆப்பிரிக்க கண்டத்தில் நடைபெறும் முதல் ஃபார்முலா 1 பந்தயம் இதுவாகும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: Star of the month.
6: Music director அனிருத் ரவிச்சந்தர்.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு 13ஆம் தேதி அக்டோபர் மாதம், மிக முக்கியமான ஒரு நாளும் கூட. இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் தமிழ்நாட்டுக்கு சூட்டப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்ந்த சங்கரலிங்கராரியனுடைய நினைவு நாள் இன்றைக்கு. எனவே இந்த நாளில் நாம் அவரையும் அவர் செய்த தியாகத்தையும் நினைவு கூறுறது நம்முடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரலாற்றில் பல பெயர்கள் வந்து போயிருக்கலாம், ஆனால் ஒரு பெயருக்காக ஒருத்தர் வந்து உயிரையே கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது விருதுநகர் தந்த வீரத்தியாகி சங்கரலிங்கனாருடையதுதான் அப்படின்னு இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பெரும் தலைவர்கள் வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க, நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறுதியில் அவருடைய உயிரையே துறந்தவர்தான் சங்கரலிங்கனார் அவர்கள். அவருடைய கோரிக்கையை அந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் வந்து கண்டுகொள்ளவில்லை என்றாலும், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அண்ணா வந்து இந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தார் இல்லையா? எனவே இந்த ஒரு நாளில் தமிழ்நாடு என்ற சொல் எவ்வளவு முக்கியமானது, தமிழகம் என்று பயன்படுத்தணுமா, தமிழ்நாடு என்று பயன்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் போதெல்லாம், தமிழ்நாடு என்ற சொல் உருவாகிறதுக்கு பின்னாடி எப்படி ஒரு வரலாறு இருந்தது அப்படிங்கிறத நாம் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வர மிக முக்கிய காரணமாக திகழ்ந்த, அதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த சங்கரலிங்கனார் அவருடைய நினைவு தினம், அவருடைய தமிழ் உணர்வுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய இந்த நினைவு நாள்ல அவர் செய்த அந்த தியாகத்தை நாம நினைவு கூறலாம். சரி, தங்கத்தின் விலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy in gold wallet.
0: உலக சந்தையை பொறுத்த வரையில் இன்றைக்கு தங்கத்தின் விலை ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு. அமீரகத்தில் இன்றைக்கு காலையில் உயர்ந்த தங்கத்தின் விலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னென்னா, 24 கேரட் தங்கத்தின் விலை 505.75 திரம்ஸாக இருந்தது, இப்போ 504 திரம்ஸாக குறைஞ்சிருக்கு. 22 கேரட் தங்கத்தின் விலை 466.75 திரம்ஸாக இருக்கு. 18 கேரட் தங்கத்தினுடைய விலை 383 திரம்ஸ் 50 பில்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திரஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
0: அடுத்து பேக் டு பேக் 2 பாடல்கள் வருது. அதில் முதல் பாடல் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து ராட்சச மாமணி, அதுக்கப்புறமா பாகுபலி படத்திலிருந்து ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா, அந்த பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது நகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில்
1: back to back
2: brought to you by Malabar Gold and Diamonds. In the festive season, Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: Explore more பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
2: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
2: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242
4: ப்ளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
11: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
10: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ரகரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்ருக்கேன். நேற்று ஒரு பாடல் கேட்டுட்ருந்தோம், அரும்பே பாட்டு, காளி படத்திலிருந்து. அதில் வந்து ஒரு வரி வரும், அருகாமையே விறகாகுதே அப்படிங்கிற ஒரு வரி வரும். அருகாமையே எப்படி விறகாகும், விறகாகுது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? நான் அதில் சொல்ல வந்த விஷயம் ஒன்று, ஆனால் இதையும் சொல்லிட்டு போயிடறேன் சரியா. அருகாமையை விறகாகுதே, நீ என் அருகையில் இல்லாத அந்த ஒரு இன்மை இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு வந்து விறகாகுதே அப்படின்னா என்ன பொருள்னா, விறகு நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம், நெருப்பு எரிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் இல்லையா. அப்போது உன்னுடைய இன்மை

ஆட்லாம் நீங்க கேட்டிருக்கலாம், சொல்லியிருப்பாங்க அருகாமை என்பது தொலைவில் இருக்கக்கூடிய, அருகில் என்பதுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்று சொல்றதுக்கான சரியான சொல். சரியா, அருகில் என்பதற்கு பதிலாக அருகாமை அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அருகாமை என்பது எதிர்ச்சொல். சரியா, அதுக்காகத்தான் இதை சொல்ல வந்தேன். ஆனாலும் ரொம்ப அழகான ஒரு வரி, அருகாமையே விறகாகுதே. ஆஹா, நமக்கு நேரடியாக இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இன்மை என்னை வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கிற பொருளில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி, அடுத்து என்ன பாட்டு அப்படின்னா, கோண குண்டக்காரி பாட்டு வருது மதயானை கூட்டம் படத்துலேருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல பத்தா படத்துலேருந்து மொழியை பாட்டு வருது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். இதில் மகளி பாட்டுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு அந்த மொழியை பாட்டு தான். ரொம்ப அழகான பாட்டு, சித் ஸ்ரீராம் குரலில் வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் ஆலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் ஆலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் ஆலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் ஆலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Medicinal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Medicinal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். October month register பண்ண எல்லாருக்கும் 4 gram gold coin and registration பட்டா free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நவராத்திரி உற்சவ காலம் இல்லையா? நவராத்திரி அப்படின்னாலே தெரியும், கொலு வச்சிருப்பீங்க. கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நாங்கள் பார்க்க வரணும். சிறப்பாக ஒரு தீம்ல வந்து இந்த முறை நீங்கள் கொலு வச்சிருக்கீங்க. நீங்களாம் வந்து பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கொலு படத்தை வந்து ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்து அப்படியே எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0505-2528-9 என்ற எண்ணுக்கு தமிழ்எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கொலு சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். இந்த ஒரு நிகழ்வுக்காக ஆர்ஜேஸ் எல்லாரும் நிறைய குலு படங்களை அனுப்பினவங்க வீடுகளுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தனா வந்தாங்க, அதுக்கப்புறம் நேற்று பிரியா வந்தாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து வரப்போறாரு உங்க வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு வரப்போறாரு, எப்போ வரப்போறாரு அப்படிங்கறது உங்களுக்கு நாங்கள் அறிவிச்சிருப்போம் இல்லையா? சரி, குலு வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க யூஏஇல, அதுவும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், இங்க வச்சிருக்கீங்கன்னா மட்டும் அனுப்புங்க சரியா? இந்தியால நாங்கள் குலு வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த படத்தை எல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. உங்க ஆர்வம் உங்க அன்பு எங்களுக்கு புரியுது. நவராத்திரி பண்டிகையில வந்து ஒவ்வொரு ஊர் மக்களும் வந்து ஒவ்வொரு விதமா இதை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ கொலு வைக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த கொலு வைக்கிற வழக்கம் வந்து இருக்கு. இலங்கையில வந்து கொலு வைக்கிற வழக்கம் வந்து அவ்வளவா இல்ல. இப்ப நானே வந்து இங்க யூஏஇ வந்ததுக்கு அப்புறமா தான் கொலு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் சரியா. இப்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து இலங்கையிலையும் கூட கொலு வைக்கிறாங்க அப்படிங்கறது இந்த சோசியல் மீடியால பார்க்கும்போது நமக்கு தெரியுது சரியா. இதே இப்போ கேரளத்துல வந்து கொலு வைக்கிற வழக்கம் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்ல நான் கேட்டேன். இந்த நவராத்திரி காலத்தில் தெலுங்கானால ஒரு பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது. ஒரு நாள், அதாவது கடைசி விஜயதசமி நாளில் வந்து இந்த ஒரு பண்டிகையை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் பதுக்கம்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் கோபுரம் மாதிரி பூக்களை வந்து அவங்க அடுக்கி வைப்பாங்க. இதுக்கு இந்த பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க, இதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதுக்கு பல கதைகளை வந்து அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு இடத்துல வந்து ஒரு சோழ மன்னருக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற கதையை வந்து என்னுடைய தோழி ஒருத்தங்க சொல்றத வந்து என்னால் கேட்க முடிஞ்சது. அவங்க வந்து அதை பகிர்ந்து கொண்டாங்க. இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஒரு சோழ மன்னர் அவருடைய 100 மகன்களையும் போர்ல வந்து கொடுத்துட்றாராம். அதுக்கப்புறமா தனக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்க, அப்போ பிறந்த ஒரு பெண் குழந்தையை வந்து பதுக்கம்மா அப்படி வந்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதை சொன்னாங்க, அதை சொல்லக்கூடாது பரவாயில்ல, இருந்தாலும் பகிர்ந்து கொள்றேன் சரியா. இங்க நம்ம தஞ்சாவூர் தஞ்சை பெருங்கோயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சிவலிங்கம் வந்து சோழ மன்னர் ராஜராஜ சோழன் வந்து தெலுங்கானா அந்த மேற்பகுதிகளில் போயிட்டு போர் புரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, சிலைகள், கலசங்கள், இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வர்ற வழக்கங்கள் இருந்தது. அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கதை வந்தது. ஆனா அது வந்து ஒற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான ஒரு கதை தான், அது வந்து வெறும் வதந்தி மட்டும்தான். அதையும் நம்பக்கூடியவங்க இருக்காங்க. அப்படி யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க மறுத்து சொல்லிடுங்க சரியா. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து காவிய தலைவன் படத்திலிருந்து யாரும் இல்லா தனி அரங்கில் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: வேட்டை நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
5: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
6: பிளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே.
7: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: இப்போல்லாம் நம்ம எல்லாம் வந்து நிமிர்ந்து நடக்கிறதே இல்லை இல்லையா? போனை பார்த்துட்டே அப்படியே குனிஞ்ச மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கோம், இருந்த இடத்துலயும் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கூன் விழுற நிலைமைக்கு வந்து நம்ம கழுத்து வந்து மாறிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கை வச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், உங்க கழுத்துக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு பம் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி வீங்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்து இருக்கும். இருக்கா இருக்கா? ஆமா, அது காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்து போன் பார்த்துட்டே இருக்கிறது, அதுவும் தலை குனிஞ்சு வந்து போன் பார்த்துட்டு இருக்குது. அடுத்தது நீங்க பிசி பார்த்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க பிசி வந்து உங்க கண் மட்டத்துக்கு நேரா இருக்காது, அது கொஞ்சம் கீழே இருக்கும் எப்பவுமே இல்லையா? அதனாலயே உங்க கழுத்து வந்து அப்படி இருக்கும். அப்புறம் வந்து இதனாலயே கொஞ்சம் பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னா, போவோம், நம்ம போவோம், நானும் வாரேன். சரியா, ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேக் பெயின், ஸ்டிஃப்னஸ், நெக் பெயின், ஜாயின்ட் பெயின், மைக்ரெயின், போஸ்ட் பிரெக்னன்சி ரெக்கவரி, ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ், அப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்லைனா அந்த சியாட்டிக்கா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இங்க இருக்கு, ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரியா, சிலிக்கன் ஓயாசிஸ்ல இருக்கு, டிஐபி பிரான்ச்லயும் இருக்கு. இங்க போய் நீங்க வந்து இந்த சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அல்பர்ஷா அர்ஜான்லயும் வந்து இப்ப வந்து இந்த ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. நீங்க கால் பண்ணி கூட நீங்க வந்து பேசிக்கொள்ளலாம், 0588204172. சரியா, போலாமா? சரி, நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகுது. மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுத்துச்சு அப்படியே ஓடிடலாம். அழைப்படுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. வணக்கம். வணக்கம், யாரு?
1: முகமது.
0: என்ன பாட்டு வேணும்?
1: உன்னை
0: நினைத்திலிருந்து என்ன? சரியா, சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி முகமது. சரி, சில்லல்லா அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM. 2.75 center, Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: அபுதாபியில் கட்டடங்களின் மேல் தள ஜன்னல்களில் இரும்பு கம்பிகளை பொருத்துவது அவசர கால மீட்பு மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்தால் 30,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அபுதாபி சிவில் பாதுகாப்பு ஆணையம் எச்சரித்துள்ளது. இந்த விதி மீறல் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் சிவில் பாதுகாப்பு சேவைகளை ஒழுங்குபடுத்தும் 2012 அமைச்சரவை தீர்மானம் எண் 24 கீழ் வருவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. அவசர காலங்களில் சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் கட்டடங்களுக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் தரைத்தளத்துக்கு மேலுள்ள ஜன்னல்களை இரும்பு கம்பிகள் மூலம் அடைத்து வைப்பதை இந்த விதிமுறை தடை செய்கின்றது. புல்கேரியாவின் கருங்கடல் கடற்பரப்பில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஒரு சரக்கு கப்பல் மூழ்கியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ரோமன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களுக்கு ரஷ்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் இது தொடர்பாக ரஷ்ய தூதரை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிராபிட்ஸ் நகருக்கு கிழக்கே 17 கடல் மைல் தொலைவில் ஒரு கப்பல் மூழ்கியதாகவும் அதில் இருந்து ஒரு பணியாளர் மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
3: தமிழக செய்திகள்.
4: முதலமைச்சர் விஜய் இன்று ஆந்திரா விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கா கோயிலில் தரிசனத்தில் ஈடுபட்டுள்ளார். முதலமைச்சருக்கு அங்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பழக்க வழக்கமெல்லாம் பனையூருக்கு வந்து காஃபி சாப்பிடுவதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாசிச எதிர்ப்பை எல்லாம் என்னை கூப்பிடாதீர்கள் என்று செவிட்டில் விசிலடித்து அனுப்பிவிட்டாரா தாவிக்கா என்று காங்கிரஸ் கூட்டணியை திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். SIR விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ராகுல்காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் 11 தலைவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் தாவிக்கா தலைவரும் முதல்வருமான விஜயின் பெயர் இடம்பெறாதது குறித்து திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன் பாசிசம் பாயாசம் என பஞ்ச் பேசும் நடிகர் பெயர் இதில் எதிலுமே காணவில்லையே என்ன ஆச்சு என்று வினவியுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
4: மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள், மாணவர் அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். இன்று இந்தியா கூட்டணியின் தலைவர்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள், மாணவர் அமைப்புகள் மற்றும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த தோழர்களை எனது இல்லத்திற்கு தேநீர் விருந்துக்கு அழைத்துள்ளேன் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான இந்த மக்கள் இயக்கத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம். இந்த இயக்கம் எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்தும் நடைபெறும். தேநீர் விருந்துக்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஊடகங்கள் முன் எங்கள் நிலைப்பாட்டை முன்வைப்போம் என்று அவர் கூறியுள்ளார்.
3: இலங்கை செய்திகள்.
4: பாடல்களுக்கான காப்புரிமை கட்டணம் மற்றும் உரிமம் வழங்கும் நடைமுறைகள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இலங்கை இசை படைப்பாளர்கள் மற்றும் இசை வெளியீட்டாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. பாடல்களின் உரிமம் மற்றும் காப்புரிமை செலுத்தும் முறைமை தொடர்பாக அண்மைய நாட்களில் சமூகத்திலும் கலைத்துறையிலும் பாடகர்கள் மற்றும் படைப்பாளர்களுக்கிடையே பெரும் விவாதமும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வந்தன. இந்நிலையை கருத்திற்கொண்டு பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சங்கத்தின் பணிப்பாளர் சபை இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
4: தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது இறுதியுமான நாள் ஆட்டம் டர்பனில் தொடர்கிறது. 421 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் தென்னாப்பிரிக்கா 2வது இன்னிங்ஸில் சற்று முன்னர் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 201 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சைமன் ஹாமர் ஓட்டமின்றியும் எய்டன் மார்க்ரம் 75 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு தென்னாப்பிரிக்கா இன்னும் 220 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. 3 விக்கெட்டுகள் மாத்திரமே தென்னாப்பிரிக்கா அவசம் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
3: Rock with Raja.
5: Stay tuned.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
4: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
5: என்னது, நிஜமாவா?
6: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. Supply.
7: Lulu, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும்.
3: You are back.
4: 1 hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம குலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
1: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் together.
5: We'll be back after a short commercial break.
3: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
6: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
6: அதான், இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
6: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho ஐ அழைக்கவும். மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது லெவன் டு டூ மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
9: In association with
10: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum.
1: You are back.
11: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
12: Rock with Raja.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
2: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of Rock with Raja is brought to you by
7: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும்.
8: You are back.
9: Mastro in Super Hyper.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: இந்த நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஷார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு வரும் புத்தக ஆர்வலர்கள் கண்காட்சி நடைபெறும் இடத்துக்கு செல்வதற்கு கூடுதல் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. கண்காட்சியின் 45வது பதிப்பை முன்னிட்டு இலவச ஷட்டில் பேருந்து சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்ட வாகன நிறுத்துமிட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஷார்ஜா புத்தக ஆணையம் கண்காட்சி குறித்த விவரங்களை அறிவித்தது. இந்த ஆண்டு கண்காட்சியில் 124 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இதன் மூலம் புத்தகங்கள் மற்றும் பதிப்புத்துறைக்கான சர்வதேச மையமாக ஷார்ஜாவின் நிலை மேலும் வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் 4 தொடங்கி 12 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 2000 மேற்பட்ட பதிப்பகங்கள் பங்கேற்க
2: உள்ளன.
3: வளைகுடா கடற்பகுதி மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கும், எரிசக்தி நிலையங்கள் மற்றும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் இரட்டிப்பாக்கப்பட வேண்டும் என்று கத்தார் நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி தெரிவித்தார். கத்தாரின் வியூகம் 4 அடிப்படை அம்சங்களை கொண்டது என்று தெரிவித்தார். அவற்றில் முதலாவது போரில் இழுக்கப்படாமல் நாட்டை உறுதியாக பாதுகாப்பது என்று அவர் குறிப்பிட்டார்.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக ஆட்சியில் குறைந்த விலைக்கு வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு இந்தியாவிலேயே இதுவரை எந்த மாநிலமும் வாங்காத அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதுதான் இவர்கள் கொண்டு வந்துள்ள மாற்றமா என்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது யார் வீட்டு காசு என்றும் அவர் வினவியுள்ளார். தாவிக்க ஆட்சி அமைந்த 4 தமிழகம் முதலிடம், இதில் தெரியுமா? பணவீக்கத்திலும் விலைவாசி உயர்விலும் என்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க தெரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, விலைவாசி உயர்வை ஏற்படவில்லை என உணவுத்துறை அமைச்சர் சொல்லும் வழிகட்டிய பொய்யை கேட்டுத்தான் ஏழை மக்கள் இன்னும் எரிச்சலில் இருக்கின்றார்கள் என்று கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இந்தியா கூட்டணி தாக்கல் செய்த மனுவில் 14 குறைபாடுகள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் விமர்சனம் முன்வைத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜெயராம் ரமேஷ் நிர்வாக ஆவணத்தின் நகல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் சமீபத்தைய நடவடிக்கைகள் முந்தைய நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாக அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: மட்டக்களப்பில் கடந்த 2008 T56 ரக துப்பாக்கியால் சுட்டு 5 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 எதிர்வரும் 27 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அண்ணாதுரை தர்ஷினி இன்று உத்தரவிட்டார். கடந்த 2008 கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, காத்தான்குடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை மற்றும் வவுணதீவு கரையாக்கன் தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பிலேயே வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 5 நாள் ஆட்டத்தில் 479 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் ஆப்கான் அணி சற்று முன்னர் வரை 7 இழப்பிற்கு 302 ஓட்டங்களை பெற்றிருந்தது. குவாஸ் அகமது 20 ஓட்டங்களையும் யாமீம் அகமதாசாய் 6 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு 3 கைவசம் உள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி 177 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: துபாய் மேரிடைம் சிட்டி 2026 ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 18 புதிய குத்தகை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் 572,000 சதுர அடிக்கும் அதிகமான தொழில்துறை மற்றும் வணிக இடங்கள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன. இதன் மூலம் கிடைத்த வருவாய் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 6 மடங்கு அதிகரித்துள்ளது. கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் கடற்சார் உற்பத்தி துறைகள் துபாய் மேரிடைம் சிட்டியில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளாக உருவெடுத்துள்ளன.
4: Business update.
6: Brought to you by பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
7: Music Director Anirudh Ravichandar.

0: Very good evening. This is Arjun Veda and welcome to the evening correct. So இன்னைக்கு வந்து நம்ம brave விடுபடுத்திருக்கிறதுனால நான் வந்து களத்துல குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சாச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க 4 மணி நேரம் ஷோ கேட்க போறது என் கூட தான். அந்த அட் இஸ் ஆர் ஜெனவேதா கூட. அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இன்னைக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நாம நம்ம அழகுக்காக அல்லது நம்மளுடைய அடுத்த கட்டமாக நம்மளை பார்க்கறதுக்கும் மற்றவங்களுக்கு நம்மளை இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக காட்டுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம். அதில் நம்ம ஹேர் கட்டாக இருக்கட்டும், நம்மளை ப்ரெசென்டபுளாக காட்டுறதுக்காக. ஸோ அதில் இன்னொரு விஷயம் தான் அந்த நெயில்ஸ் வந்து கேர்ள்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி வந்து நான் ரொம்ப ஆசையாசியாக நெயில்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா மைக் ஆன் பண்ணுறதுக்கு, சிக்னேச்சர் போடுறதுக்கு, பென் யூஸ் பண்ணுறதுக்கு, எழுதுறதுக்கு, அட முக்கியமாக நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டமில் உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் சிரமத்தின் உச்சகட்டமாக இருக்குது. எவ்வளோ என்ன பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து அழகாக தெரியுதில்ல, அதில் இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ஸ் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் சொல்லணும், பார்க்கணும். அழகு ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் போல இருக்கு. அதுதான் அப்படி இருக்குல்ல கேட்கும் போது. அண்ட் ரீசன்லி நான் டிஸ்கவர் பண்ண ஒரு விஷயம், எனக்கு சில வேலைகள்லாம் பிடிக்காது. இந்த வீட்டில் வந்து வீடு கிளீன் பண்ணுற வேலைகள், அப்புறம் இந்த பாத்திரம் கழுகிற வேலை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பட் ஐ லவ் குக்கிங். அப்போது இந்த பாத்திரம் கழுகிற வேலையை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ திடீர்னு ஏதோ தோணுச்சு ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு. பாட்டு கேட்குற நம்மளுடைய குழந்தை காலத்தில் நம்ம கேட்ட லிரிக்ஸ் தெரிஞ்ச பாட்டெல்லாம் சும்மா போட்டு கேட்டு அது லூப்பில் நம்ம போட ஆரம்பிச்சோன்னா அதுவே ஒரு சர்க்கிள் அடுத்தடுத்த சாங்ஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது ஒரு மாதிரி நமக்கு லிரிக்ஸ் கூட தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நான் ரொம்ப டைம் எடுத்து இந்த வேலையை வேறு பண்ணுறேன். அச்சோ இது ரொம்ப டைம் எடுக்குது, டக்கு டக்குன்னு வேலை நடக்கலை அப்படின்னாலும் அந்த வேலை நடந்துச்சு. சரி, நம்ம பார்க்குற வேலையை கொஞ்சம் சந்தோஷமாக பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு நடக்கிறது தெரியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்ட ஒன்று. ஆனால் எப்பவும் நாம் ப்ரிவிலேஜ் அதாவது கிராட்டிடியூடாக இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அண்ட் ப்ரிவிலேஜ் எடுத்துக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் ப்ரே பண்ண ஒரு வேலையில் நம்ம டயர்ட் ஆகிறது கூட ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் தான். நம்ம ஆசைப்பட்ட ஒரு க்ரோத், நம்ம கனவு கண்ட ஒரு க்ரோத்தில் நம்ம ஓவர்வெல்ம்ட் ஆகுறதும் ஒரு ப்ரிவிலேஜ் தான். அதையும் நம்ம கொண்டாடணும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் வி ஆக்சுவலி ப்ரைட் ஃபார், ரைட்? லெட்ஸ் ஹேவ் UAE அப்டேட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: And உங்களை எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் ஐ ஹவ் மேட் அ வீடியோ அபவுட் த மால் இபின் பத்துதா. முக்கியமாக இபின் பத்தூதா அவரை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு போயிருக்கிறாரு, எத்தனை வருஷங்கள் தங்கியிருந்தார், எத்தனை நாடுகள் அந்த காலத்திலேயே கடந்து வந்தாருங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் வகையில் தான் இபின் பத்தூதா மாலுங்கிறதும் நமக்கு தெரியும். அவர் போன எல்லா கோட்ஸுமே எல்லா கண்ட்ரியுமே வந்து நம்ம மாலில் போய் பார்க்க முடியும். அண்ட் இந்த மால் இஸ் டைங் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் எல்லாம் வெளில வந்துச்சு. அண்ட் எஸ் தே ஹவ் ஒஃபிஷியலி அனௌன்ஸ் தட் த மால் வந்து இட்ஸ் நாட் டைங், ஆக்சுவலி 38 புது ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 38 நியூ அவுட்லெட்ஸ் வந்து வர இருக்குது, இந்த மால் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பேசி இந்த மாலுக்கான புது லுக் அண்ட் புது விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு. எஸ்பெஷலி இந்த மாலில் இருக்கக்கூடிய சைனா கோட் நீங்கள் போனீங்கன்னா அதிகமாக அதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனா கோட் வந்து வடி வடி வடி வடி கியூட் பண்டாட்டி. ஸோ அந்த பாட்டில் வந்து அந்த கம்ப்ளீட் சைனா கோட்டை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றி வச்சு அந்த பாட்டெல்லாம் கேட்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போட்டுட்டு நீங்கள் பார்க் பண்ணும்போது உட்காந்துட்டு பாருங்கள். ஓகே, அர்ஜுன வேதா.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்க. Diamond மற்றும் precious gem jewelry வாங்கும் போது free cash vouchers பெறுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: E-invoicing lang compulsory-a pannirkanume. Nee thayara?
2: Irukave irukku. Zoho Books.
1: Idenna pudhu software-a?
2: Adha illa. UAE la kattayamakkapattirukkira indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing-u sende Zoho Books-e paathukom.
1: So all under one roof, correct-a?
2: Adhe dhaan ella service-kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books thayar.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
6: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
7: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷனல் தானே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: என்னதான் ஆகிட்டு என் ஊருக்கு அப்படின்னு இந்தியாவை பார்த்து தமிழகத்தை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்களே, என்னதான் நடக்குது. 4:29 and this is the evening correct. நான் உங்க ஆர்ஜன் வேதா, only 89.4 தமிழ் எஃப்எம். அம்மா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய செய்திகள் நிறைய

0: அம்மா கிட்ட கேட்டேன், என்னமா ஆவின் பால் கிடைக்குது? ஆமா பாலே கிடைக்க மாட்டேங்கியே அப்படின்னு கேட்டாங்க எங்க அம்மா. அப்ப நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையாமா, ஷார்டேஜா இருக்காமா? அப்படியா, என்ன திடீர்னு அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் வந்து மின்சாரத்துக்கு ஏன் நம்ம வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கான விளக்கெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. பட் ஒன்னு ஆன் த ஹோல் புரிஞ்ச ஒரு விஷயம், ஊர்ல வந்து விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லியிருக்கேன், சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 1 திர்ஹம் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் வரும்போது 22 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து 26.something இருக்கு. இது மாறிட்டே இருக்கு, இப்போ கிட்டத்தட்ட 26 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடா என்ஆர்ஐஸ் எல்லாம் பார்க்க கூடாது. அப்போனா என்னன்னா, நம்ம வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு பொருளை இன்னைக்கு 26 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறோங்கிறதா அதனுடைய அர்த்தமே தவிர, ஆஹா நமக்கு லாபம் அப்படி நம்ம அதை கணக்கிட முடியாது. அண்ட் முக்கியமா பல பேரும் வந்து இந்தியாவில தான் நம்மளுடைய மிச்ச ஃபேமிலி அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போது, அது நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து, எஸ் மேக்ஸிமம் ஊரில் வந்து எல்லாருமே யூபிஐ பயன்படுத்தி தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணிருக்காங்க, யாரும் கையில் கேஷ்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஸோ அக்டோபர் 15 இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் ஆஃப்டர், அதாவது மோர் தேன் 2000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது 0.4% வந்து அதுலேருந்து வந்து சார்ஜஸாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் எஸ் இட் இஸ் எடுக்க போகிறாங்க, பிகாஸ் நிறைய பேர் வந்து பயன்படுத்தினால சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அந்த காஸ்ட்டை வந்து பேர் பண்ணிக்க முடியாது இல்லையா, கம்பெனிஸ் மற்றும் இதை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இதை கம்ப்ளீட்டாக வந்து பேர் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு 4.4% வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு நிறைய அகேன்ஸ்டாக நிறைய பேரும் சொன்னாங்க. பட் ரைட் நோ வந்து திவாலி வருது, நவம்பர் 8 தீபாவளி வருதுனால இப்போதைக்கு வேண்டாம், தீபாவளி பண்டிகைலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஊரில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு 15th அப்புறம் வந்து காசு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பயந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, இது வந்து உடனே இல்லை, தீபாவளி வரைக்கும் நீங்கள் தைரியமாக செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லிடுங்க. பேசலாம். அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா, ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ஊருக்கு என்னாச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Gold and Diamonds. Onka veetu koluva Anathangam Gold and Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: You are listening to 89.4 Tamar FM.
1: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: கர்நாடக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
1: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
2: Ippave qtickets.com a visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
0: We'll be back after a short commercial break.
3: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபிஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணி மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: the evening, Karak.
1: நம்ம கூட தற்பொழுது பிராவோ இணைந்திருக்கனால யூஸ் பண்ணாம இருக்க முடியாது, என் மனசு கேட்காது. அதனால வணக்கம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? மைக் டெஸ்டிங்.
2: வெளிய இருந்தா வேலை சொல்றாங்கன்னு சொல்லி நான் இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ்டா உட்காரலாம்னா நீ அதுக்கு மேல பண்றேன். என்ன வேணும்?
1: அந்த பாட்டு பாடுங்க,
2: யங் மணி யங் சிங்கம் ஈஸ்வர சிங்கம்.
1: இதுவரை சிரிப்பு என்னன்னா, நான் வந்து யங் மணி யங் மேன் யங் மேன் ஃபார் எவர் அப்படி பாடிட்டு இருக்கேன். அந்த பையன் அக்கா, அது அதுவா லிரிக்ஸ்? நான் யங்க யங்க யங்க.
2: சில நேரம் சில பாட்டு நமக்கு வந்து புரியவே புரியாது, வாயில வந்தது அப்படியே போட்டு பாடிக்க வேண்டிதான்.
1: இது பாடுங்க, உன்ன காதலிச்சே. அட்ல பாடுங்க,
2: உன்ன காதலிச்சே அத்தம்மாவனோ. நான் அப்படிதான் பாடிட்டு இருந்தேன், ஆனா அது அப்படி எல்லாம் தெரியும்.
1: நான் வந்து அக்கா மாவளும் பாடிட்டு இருந்தேன்.
2: உன்ன காதலிச்ச அக்கா மாவளும் கரெக்டா இருக்கு.
1: அகமகிழும்
2: வண்டி
1: பொதுவா இந்த டைம்ல எங்கெல்லாம் டிராபிக் இருக்கும்? கண்ணை மூட்டு சொல்லுங்க பாப்பா.
2: கண்ணை மூட்டா? நான் இந்தியால இருந்து கூட சொல்லுவேன், ஷார்ஜா போயிட்டு ஷார்ஜா இந்நேரம் பாரு, தேரால இருந்து ஆரம்பி. நானே யோசிப்பேன் தெரியுமா, வண்டியில போறப்ப நம்ம டிராபிக் அப்டேட் கொடுக்கும் போது எப்ப பார்த்தாலும் E11ல சிட்டி சென்டர் தேரால இருந்துன்னு ஸ்டார்ட் பண்றோம், 311ல வந்து மிருதிஃப்ல இருந்து ஒரு கிராஷ்னு சொல்றோம், ஆனா எப்பவுமே அங்க டிராபிக் இருக்கவும் செய்யுது.
1: ஆமா, இன்னைக்கு வந்து டுவர்ட்ஸ் E11ல வந்து அஞ்சார் மால் வரைக்கும் வந்து டிராபிக், அதை கண்டிருந்துட்டா நீங்க அப்படியே டக்கு சாதாரண வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் E311 முகமது பின் சாயத் ரோட்ல வந்து தில்ல உங்களுக்கு வந்து மொய்ஸ்னா வரைக்கும் பீக் டிராபிக் கிடையாது. இந்த அல்கி சைஸ்ல அந்த சிமெட்ரி இருக்குல்ல, சிமெட்ரி அது வரைக்கும் கொஞ்சம் பீக் இருக்கு, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் உள்ள ஷார்ஜாக்குள்ள நீங்க அப்படியே டபால்னு போயிடலாம். அண்ட் சிட்டி சென்டர் மிருதிஷ் கடந்துதான் டிராபிக் ஸ்டார்ட் ஆகுது. E311 இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரஷீதியா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி இந்த ஏரியாலாம் இப்போதான் டிராபிக் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. DAFC ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்ல எல்லாம் மூவிங் டிராஃபிக்ல இருக்கு. ஸோ இதை தாண்டி ஏதாவது எங்கேயாவது பிளாக் அண்ட் டிராஃபிக் அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா எஸ் நீங்க சொல்லணும். டிராஃபிக் அப்டேட்
3: brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal
4: vaata naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga.
1: So and currently vande ipo sharjah kulla safe zone kitta la traffic innu start aala, national pains kitta innu konja nerathila traffic start aayirum, marandradinga. And updates neenga 800-8940 ku call panni solunga.
3: Traffic update, traffic update brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal
4: vaata naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga.
1: பிரேவ் வந்து சொல்ற அழகே பாருங்க, எப்படி இருக்கு ஜெட்டு உரை, இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, உட்கார்ந்து இருக்காரு. இந்த காதல் தோல்வியில இருக்கிறீங்க இல்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட்டு அவசியமான பாட்டு கேளுங்க, வசூல்ராஜ் MBBS ல இருந்து வருது.

தமிழ் 89.4 வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: மளிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்.
1: ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: Explore more பண்ண ஜெட்டூர் ஓட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
7: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaippai perungal.
8: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவி வருகின்றது. ஷார்ஜாவின் மத்திய பகுதியில் மலைப்பகுதிகளுக்கு அருகில் உள்ள பிலி பகுதியில் மழை கொட்டி தீர்ப்பதை காட்டும் காணொலியை ஸ்டாம் சென்டர் வெளியிட்டுள்ளது. இன்றிரவு வரை நாட்டின் கிழக்கு பகுதிகளில் மேலும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. எனவே பொதுமக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஏமனின் ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவுக்கு துருக்கி தொடர்ந்தும் ஆதரவாக இருக்கும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்துவான் தெரிவித்துள்ளார். இன்று சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்ததாக துருக்கி அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹூதிகளின் தாக்குதல்களுக்கு எர்துவான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சவாலை சவுதி அரேபியா வெற்றிகரமாக கடந்து செல்லும் என்று நம்புவதாகவும் பட்டத்து இளவரசரிடம் அவர் கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதற்காக மத்திய இணை அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக எல் முருகன் தெரிவித்துள்ளார். 2029 தேர்தலுக்கு கட்சி பணியாற்ற உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். தனது ராஜினாமா குறித்து பிரதமர் நரேந்திரமோடிக்கு அனுப்பிய 5 பக்க கடிதத்தை எக்ஸ்தள பக்கத்தில் பகிர்ந்த அவர், பிரதமர் நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழகத்துக்கும் சேவையாற்றியது என் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவம் என்று கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: லடாக் தொடர்பான சீனாவின் நிலைப்பாட்டை இந்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ள அமைச்சகம் இது தொடர்பாக பீஜிங் முன்வைத்துள்ள கூற்றுக்களையும் எதிர்த்துள்ளது. லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் சீனா அதனை மறுப்பதால் இந்த உண்மை மாறிவிடாது என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது பதிலில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை லடாக் மீதான இந்தியாவின் இறையாண்மை உரிமையை இந்தியா மீண்டும் வலியுறுத்துவதை காட்டுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அதிவேகமாக வளர்ந்து வரும் எரிபொருள் விலையை கருத்தில் கொண்டு மக்கள் மீது குறைந்தபட்ச சுமையை சுமத்தி நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஒட்டுமொத்த சுமையையும் மக்கள் மீது சுமத்தாமல் எரிபொருளுக்காக இதுவரை சுமார் 110 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் திரை செய்தியூடாக நிவாரணமாக வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 57 பில்லியன் ரூபாயும் இம்முறை 41 பில்லியன் ரூபாயும் திரை செய்தியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. திரை செய்தியால் தாங்கிக் கொள்ளக்கூடிய உச்சவரம்புக்கு சென்று மக்களுக்காக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 421 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வந்த தென்னாப்பிரிக்கா 206 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஆஸ்திரேலியா 214 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியின் ஆட்டு நாயகனாக மேட் ரென்ஷோ தேர்வானார். அவர் முதல் இன்னிங்ஸில் 190 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 82 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். அத்துடன் 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. நீங்கள்
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக் அண்ட் நேரம் சரியாக 5:11. வெல்கம் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வெங்காயம் சக்கரை பால்னு எல்லாத்துக்கும் வெளியேறி போச்சு. என்ன நடக்குது? இந்தியாவின் வளர்ச்சி குறித்து கணிப்பு 6.8 குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இந்தியா வந்து வளர்ச்சி எங்கே அதிகம்? ஓகே, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அண்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம்னு யோசிச்சுருக்க டைமில் ஐ காட் திஸ் ஒன். இன்டர்நெட்டுடைய யூசேஜ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் வித்தாவது இன்டர்நெட் செய்ய முடியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த ஏஐ பயன்படுத்துறதுக்கெலாம் கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருந்த ஒரு ஆள் தான் நான். ஆனால் வித்தவுட் ஏஐ நம்மளுடைய அடுத்த கட்டமான வாழ்க்கை முறை அல்லது வேலை முறை வந்து நகர மாட்டேங்குதுங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய இப்போ எங்களுடைய ஒர்க் எடுத்துக்கோங்களேன், நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோ ஷூட்டு, நம்மளுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர், அண்ட் நம்ம ஏதாவது ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணணும், அண்ட் நம்ம சில டவுட்ஸ் கேட்கணும், சில ரிசர்ச்சஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஏ. அதில் மாற்று கருத்தே கிடையாது, அதை நம்ம மறுக்கவும் முடியாது. நான் எகெயின்ஸ்ட் க்ரோத்துக்கு எகெயின்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது, பிகாஸ் வேலையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும். யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சி மில்லினல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒரே வேலையில் இருக்கணும், அந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அண்ட் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை செக்யூராக வச்சுக்கணும், வீடு வாங்கணும், கார் கிடையாது வீடு வாங்கணும், நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணணும், குழந்தைங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும், இப்படி சொல்லிக் கொடுத்த லைஃப் ஸ்டைல் வாழ்ந்த பேரண்ட்ஸ் வாழ்ந்த வாழ்க்கையே வேறு. ஆனால் டுவர்ஸ் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ நாம் கொஞ்சம் இதோட சேர்ந்து வாழ்ந்து 12 மணி நேரம் வேலை பார்த்து, அதாவது 12 மணி நேரம் வேலைங்கிறது ஆஃபீஸ் ஒர்க் இல்லை, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள், நம்மளுடைய கடமைகள், நாம் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய மூளை வேலைகள், இது மாதிரி நிறைய நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசை வச்சு நம்ம ஓடணும். அண்ட் அப்படி இருக்கும்போது மை க்வெஸ்டன் இஸ் வெரி சிம்பிள். எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட்னு ஒன்று தெரியும்? இன்டர்நெட் எந்த வயசில் முதல் முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க? கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 தி ஈவினிங் கரெக்ட். அண்ட் துபாயுடைய யூஏ அப்டேட் என்ன அப்படின்னு பார்ப்போமா.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so கராமா பர்ஷவன் அல்ருகா போன்ற இடங்களில் வந்து இந்த ரெண்ட் என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வி அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம், அண்ட் ஷேர்ட் அக்கோமடேஷன்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக வந்து 2027 வரைக்கும் ஒரு டைம் பீரியட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யாரும் உடனே பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபேமிலிஸ்னால் ஃபேமிலிஸ் மட்டுமே ஷேர்டு அக்கோமடேஷனில் இருக்கணும், அண்ட் பேச்சுலர்ஸ் அப்படின்னா பேச்சுலர்ஸ் மட்டுமே ஷேர்டு அக்கோமடேஷனில் இருக்கணும். அண்ட் அதுக்காக குறிப்பிட்டு 40 முக்கியமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் மட்டுமே தான் இந்த பர்டிகுலர் ரூல்ஸுமே இருக்குது. மற்ற இடங்களில் ஃபேமிலிஸ் மட்டுமே தான் அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறதுமே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பில்டிங் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து இது ஃபேமிலி பில்டிங் அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க அப்படின்னா அங்கே பேச்சுலர்ஸ் அலவுட் கிடையாது அப்படிங்கிற ரூலும் இருக்குது. அண்ட் அந்த ரூலுக்கான கிரேஸ் பீரியட் வந்து 2027 வரைக்கும் இருக்கிறதுனால சடன் எவிக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: Yes, back to back ரெண்டு பாட்டு வருது. Stay tuned to 89.4 தமிழ் FM. The evening car can now உங்க RJ Nivedha.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
4: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season-ஐ Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges-இலும் மற்றும் diamond value-இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ட்ரெய்லர் 1 வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ட்ரெய்லர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: ஹலோ அபுதாபி மக்களே,
8: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
7: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
8: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
9: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
10: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர்.
9: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
10: எல்லாமே சொல்லுவேன்.
11: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
12: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக். குட் ஈவினிங் கரெக்ட்னா உங்க அர்ஜுன் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். சோ எஸ், அப்போ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. எந்த அட்வைஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க? அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 6th or 7th படிக்கும் போது எங்க அப்பா தான் எனக்கு முத முதல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. அண்ட் கம்ப்யூட்டர் எங்க வீட்டில் ரொம்ப சின்ன வயசுல வந்தது. ஸோ ஐ டோன்ட் அப்பாவோட கடையில் நான் வீட்டில் கடையில் இருந்ததுனால ரொம்ப ஏதோ செகண்டோ தேர்டோ படிக்கும் போதே வந்து அந்த கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணேன். பட் இன்டர்நெட் எனக்கு தெரிஞ்சு 6th or 7th தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஏஜில் இன்டர்நெட் அப்படி ஓ இதுதானா அப்பா இன்டர்நெட்டு அப்படின்னு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். எக்கோ அடிக்குது பாருங்க, ரேடியோவில் மியூட் பண்ணுங்க.
1: மியூட் பண்ணிட்டேன். எப்படி இருக்கீங்க நிவேதா?
0: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எக்கானமி இந்த ஃபைனான்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில்.
0: எனக்கா என்ன பண்ணுறது பொருளாதாரம்
1: கொஞ்சம்
0: பறந்து போகும்.
1: நினைக்கிறேன்
0: எடுத்து கொடுத்துருக்கீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: சபரிஷ்.
0: சபரிஷ், தேங்க்யூ.

0: வர மாட்டோம், கை நிறைய பரிசுகளோட வர போறோம். ஸோ அதனால மறக்காம 0502528940 எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கொலு போட்டோஸ் அனுப்புங்க. 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு, brought you by உஜாலா டிடர்ஜென்ட், supported by பெருமாள் ஸ்டோர், அசோசியேட்டட் வித் ஜைபா ஜுவல்லர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் டுகெதர். ஸோ எப்படி ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, அண்ட் வி ஹவ் பாட்டு கேட்டு வாங்க. இது ஈவினிங் கரெக்ட்,
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: வீட்டுல கலர் கலரா பட்டு போடவே இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு.
2: In association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
4: E-invoicing lang compulsoriya pannirukkanume, nee thayara?
5: Irukave irukku. Zoho Books.
4: Idenna pudhu software ah?
5: Adhaan illa. UAE la kattayamaakkapattirukkira indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkappatta sevai valangunara seyalpattu irukkaanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sendu Zoho Books e paathukom.
4: So all under one roof, correct ah?
5: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books thayar.
6: Pallaira kanakana amiraga நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
0: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவ பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: Hello, Abu Dhabi Makale.
8: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders, நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
7: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October, morning 10 AM to 7 PM,
8: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல, அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான். New light, new beginnings with DAG Developers. Call 056-357-9474.
5: Winter season mattum start agala, music season um start aichu.
0: Carnatic music lovers Raga Sisters Dubai ku var poranga.
5: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th, evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
0: Ippave qtickets.com a visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
9: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
0: கோல்டு வாங்கணும், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்றது நல்லா கேளுங்க. பத்து திறன்ஸ்ல இருந்தே நம்ம கோல்டு வால்ட் ஆப் பிளஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க கோல்டு வாங்க முடியும். துபாய், ஷார்ஜா, அபுதாபியில இருக்க கோல்டு அவுட்லெட்ஸ்ல போய் நீங்க ரெடிமும் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமா கோல்டு வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது மேக்கிங் சார்ஜஸ் ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஒரு ரிட்டர்ன் சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோல்டு வால்ட் பிளஸ் ஆப் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். ஸோ மறந்துடாதீங்க.
10: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
0: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சத்யா.
1: Brought to you by பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
2: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
3: Chillax song of the hour.
4: Chillax song of the hour.
3: Brought to you by
1: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனைய வாங்குங்க.
4: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
5: பிளாட்ஸ் நாளே ஆப்ஷல் தானே?
6: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
7: ஏன் பண்ண முடியாது?
8: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
7: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
4: கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
10: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
12: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
11: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
12: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: Brought to you by
7: Plots Nale PropShell Dane. For details call 0564154242.
14: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
7: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages register பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான், சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சரான இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பின் அப்துல்லாவுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலின் போது சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டு உட்கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் ஹூதி பயங்கரவாத குழுவின் தாக்குதல்களுக்கு ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபிய தலைமையிலான கூட்டணி ஏமன் தலைநகர் சானாவில் உள்ள எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தலை செயற்படுத்தினால் ரியாத் விமான நிலையம், அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் தமாமில் உள்ள ராம்கோ நிறுவனத்தின் வசதி ஆகியவற்றை இலக்கு வைத்து தாக்குவோம் என்று ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். சவுதி எதிரி சானா நகரில் உள்ள இலக்கை தாக்கினால் எங்கள் படைகள் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்றும் கூறியுள்ளனர். எனவே பொதுமக்கள் உடனடியாக வெளியேறி எங்கள் படைகள் தாக்கக்கூடிய இலக்குகளில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சாரி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: மக்களிடம் ஏற்கனவே பன்மடங்கு அதிகமாக மின்கட்டணம் வசூலித்து வரும் நிலையில் ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய்க்கு தனியாரிடம் வாங்கினால் இன்னும் எத்தனை மடங்கு அதிகமாக கட்டணத்தை உயர்த்தப் போகின்றீர்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மீண்டும் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது கையூட்டுக்காகவா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ஓர் அலகு மின்சாரத்தை சுமார் 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய தாவீக அரசு முடிவெடுத்துள்ளது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று கூறினார். அரசின் சொந்த மின் உற்பத்தி திட்டங்களை வலுப்படுத்தாமல் அதிக விலை கொடுத்து தனியாரிடம் மின் கொள்முதல் செய்வது வன்மையான கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமாருக்கு எதிரான போராட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்று காங்கிரஸ் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அக்டோபர் 10 காங்கிரஸ் ஜனதா கட்சி நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் நேற்று இந்தியா கூட்டணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையையும் அபிஜித் தீப்கே ஒப்பிட்டுள்ளார். மேலும் இரு போராட்டங்களின் போதும் காவல்துறையினரின் அணுகுமுறையில் இருந்த வேறுபாட்டையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச நாணய நிதியத்தின் அண்மைய உலக பொருளாதார தொலைநோக்கு அறிக்கையின்படி 2027 ஆண்டிற்கான இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 3.7% வரை மட்டுமே அடையும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. அதைவேளை நடப்பு ஆண்டுக்கான இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 4.0% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2027 ஆண்டில் இலங்கையின் பணவீக்க விகிதம் 5.4%, வேலையின்மை விகிதம் 3.9% காணப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 3rd T20 கிரிக்கெட் போட்டி ராவல்பிண்டியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் கடத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பிடித்து ஆடி வரும் பாகிஸ்தான் சற்று முன்னர் வரை 11.5 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 86 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 34 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் ஃபக்கார் ஜமான் 12 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். அணித்தலைவர் ஷஹிப் ஜாதா ஃபர்சான் 45 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளார். ஹசன் நவாஸ் 16 ஓட்டங்களுடனும், குவாஜா நஃபி 3 ஓட்டங்களுடனும், முகமது இம்ரான் 6 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். மாஸ் சதாக் ஆட்டம் ஓட்டமின்றி டக் அவுட் ஆனார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் இஷாந்த் மாலிங்க, தசுன் சானக்கு ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும், விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினார்.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: 2026 ஆண்டின் தொடக்கம் முதல் செப்டம்பர் இறுதி வரை ஷார்ஜாவின் ரியல் எஸ்டேட் துறை வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பண பரிவர்த்தனைகளின் மதிப்பு மற்றும் மொத்த பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை ஆகிய இரண்டிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 9 மாதங்களில் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 46.8 பில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்ந்துள்ளது. கடந்த 2025 ஆண்டின் இதே காலகட்டத்தில் இது 44.3 பில்லியன் திர்ஹாம்ஸாக இருந்தது.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM. Tamar FM. Namma radio, namma music. Star of the month.
5: Music director Anirudh Ravichandar.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: So this is the third hour of the evening. Correct with me, RJ Niveda. Early on 89.4. Tamil FM. என்னென்னமோ நடக்குதுங்க. நான் வந்து எனக்கு இந்த செய்தியெலாம் பார்க்காம இருந்துட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் அடல்ட் ஆகி நம்ம எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது, நியூஸ்லாம் பார்க்கணும் நினைக்கும் போது என்ன நடக்குது, எல்லாம் ஓகே தானா, ஒரு வரை பதட்டம் ஆகுது. அது வரைக்கும் இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் சிஎம் ஆக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் செய்திகள் நமக்கு தெரியும், நாட்டு நடப்புகள் நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு பொதுமக்களும் இந்த அளவுக்கு ரீலு வீடியோன்னு போட்டு அதை சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள அது போனதும் கிடையாது. இன்னைக்கு இது சரியா தப்பா, நம்ம சப்போர்ட் பண்ணலாமா, நம்ம பண்ணக்கூடாதா, நம்ம கேட்கறது எல்லாத்தையும் நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதாங்கிற ஒரு பெரும் குழப்பம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை, இதுதான் எனக்கு பயமா இருக்கு. சரி, இந்த பயத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் சொல்கிற இன்னொரு விஷயத்த கேட்டுக்கோங்க. ஸோ நம்மளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சினிமா. அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ ஜெயிலர் டூவுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. ஸோ ஜெயிலர் டூ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த படம் அக்டோபர் 15 வெளியாகுது. அதாவது வந்து இந்த சாட்டர்டே, கரெக்டா? ஐயோ, சாட்டர்டேவா, தேர்ஸ்டே. அதாவது அக்டோபர் 15 வந்து தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் பை ஃபார்ஸ் ஃபிலிம். ஸோ ஜெயிலர் டூ படத்தை வந்து அவளாக பார்க்க தயாராக இருக்கிறீங்க. அண்ட் மலையாளிகளுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய விநாயகரோடு சேர்த்து லோலேட்டரும் உள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய சந்தோஷமும் அதிகரிக்குது அந்த படத்துலன்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் ஜெயிலர் 1 கொடுத்த அந்த ஒரு ஃபீல் குட், அந்த ஒரு அங்கங்கே ஒரு ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஹேவ் யூ அப்டேட்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: அப்போ புதன்கிழமை, அதாவது நாளைக்கு அக்டோபர் 14 முதல் குளோபல் வில்லேஜின் 31st சீசன் தொடங்க இருக்கு. 3500 ஷாப்பிங் அவுட்லெட்ஸ் இருக்கு. அண்ட் 40,000 அதிகமான 40,000 ஷோஸ் இருக்கு. புது பெவிலியன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, புது ரோலர் காஸ்டர் ரைட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. 29 பெவிலியன்ஸ் இருக்கு. 90 கண்ட்ரீஸ் இந்த 1 டெஸ்டினேஷன்ல அவங்க அவங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வர போறாங்க. சில புது பெவிலியன்ஸ் உள்ள இருக்கு. ஸ்ரீலங்கன் பெவிலியன் பங்களாதேஷா இருந்துச்சு லாஸ்ட் சீசன்ல. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த முறை வந்து ஒரு ஸ்டாண்டலோன் பெவிலியனா அவங்க வந்து வர இருக்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய டைம். அதாவது எஸ் குளோபல் வில்லேஜ் வருது அப்படின்னா விண்டர் சீசனுக்குள்ள காலடி எடுத்து வச்சாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் கூட தான்.
2: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
1: பாட்டு வருது, கேட்டு வாங்க.
3: Back to back.
4: ரெண்டு பாட்டு.
5: Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த ஃபெஸ்டிவ் சீசனை Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் தமிழ் தமிழ் 89.4. We'll be back after a short commercial break. நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்சுக் அண்டேரா.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: the evening, Karak. வணக்கம்.
1: பதினோரு வயசுலயே
2: பதினோரு வயசு பையனுக்கு எப்படிப்பா வந்து ஆர்க்குட் கொடுத்தாங்க
1: என்ன
2: பேரு? மெயில் ஐடி பேரு சொல்ல முடியுமா? தைரியமா?
1: @gmail.com.
2: போயிருது. மாசங்கள் போயிருக்கும். அதுக்கு நடுல ஒரு 100,000 ப்ரமோஷன், வெரி நைஸ்.
1: ஆமா, நம்ம எங்கயாச்சும் ஒரு ஆபீஸ் எங்கயாச்சும் ஒரு ஷாப் போனா கூட அதான் வருது எல்லாம்.
2: ஓகே, தேங்க் யூ ஜோ. எங்கிற ஜோசப் பேசலாம். பை பை பை. ஸோ உங்களுக்காக மான்கராத்தை படத்துல இருந்து ராய்புரம் பீட்டர் பாட்டும், அதுக்கப்புறம் வந்து கல்யாண விருந்து பாட்டும் வருது. ஸ்டே டியூன்ட். 89.4 தமிழ் எஃப்எம்.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
5: Hey Peter, do mari cap mari kaida kasmala. எங்கடா வா?
6: யா ராயா போறம் பீட்டர் ரவுண்ட் சுவே மேட்டர். யா சவுண்ட் கேட்டபா. யா ஊட்டக்குள்ள வெத்துதா ஏடியல கெத்துதா.

0: ஓகே பாய்.
1: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு.

0: 9.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம குழு. அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கொலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கொலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கொலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
0: ஜாய் அலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலுகாஸ் ஆஃபர் வேலட் அண்டில் நவம்பர் 7.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
7: ஹலோ அபுதாபி மக்களே,
8: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
7: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
8: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர். Call 056-357-9474.
9: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
4: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
4: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
0: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
2: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: வணக்கம். என்னாச்சு, நல்லா இருக்கு? இவ்வளவு யோசிக்கிறீங்களே. சும்மா ஜாலியா அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போயிட்டு வருவோம். என்னப்பா நம்ம, அதுவும் நம்ம ஊர் தான், இதுவும் நம்ம ஊர் தான், என்ன சொல்றீங்க? அதுவா, அது உங்களை குழப்பறதுக்கு குழம்பிட்டீங்களா? அதுக்கு
3: எல்லாமே நல்லா இருக்கு.
2: சொல்லுங்க. ஒரு ஓரமா
3: நினைக்கிறேன்.
2: நமக்கே தெரியல. இருக்குங்க, இருக்கு, யாகு இருக்கு.
3: ஆக்சுவலா ஜிமெயிலுக்குமே கிரியேட் பண்றதுக்கு அப்பெல்லாம் வந்து யாராவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும் அக்கவுண்ட். அந்த மாதிரி
2: அப்படியே என்ன? அப்படியா?
4: Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
2: டிராஃபிக், எஸ் வழக்கமான இடங்கள்ல டிராஃபிக் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து அல்வார்கால இருந்து கொஞ்சம் அப்படியே மூவிங் டிராஃபிக்ல ஊட்டிட்டே போயிட்டு மூவேஸ் நான் கடந்து போகும்போது தான் நீங்க, அப்பதான் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பிக் டிராஃபிக்ல போற மாதிரி இருக்கும். அண்ட் தேரா சிட்டி சென்டர் தேரா கிளாக் டார் கிட்டலாம் நல்லா டிராஃபிக் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அல்லாத வரைக்கும் இந்த டிராஃபிக் இருக்கு. அல்கியாதா மெட்ரோ கடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அண்ட் தென் அன்சார் மால் கிட்ட நல்லா டிராஃபிக் இருக்கு. ஸோ அப்படியே லைட்டாக அல்மஜாஸ் அந்த அல்வாதா ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே நீங்கள் பிடிச்சி போயிடுவீங்க. அண்ட் D62 கடுமையான டிராஃபிக் இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக்ஸில் வண்டி ஓட்டணும் அப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க. E44 ராசல்கோர் ஏரியாவில் E611 எமிரட்ஸ் ரோட்லேயும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எஸ், வண்டி பத்திரமா ஓட்டுங்க. வேறு ஏதாவது டிராஃபிக் அப்டேட் இருந்தால் 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க.
4: Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
2: ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நமகுலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர், அசோசியேட்டட் வித் சைபா ஜுவல்லர்ஸ். உங்க வீட்டு கோழுவ அழகா போட்டோ எடுத்து நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான 0502-528-940 அனுப்புங்க. உங்களுடைய தீம் அண்ட் கிரியேட்டிவிட்டி நிஜமாவே சமையா இருந்துச்சுக்கோங்களேன். நாங்க ஆர்ஜேஸ் உங்க வீட்டுக்கு எங்க டீமோட வந்து போட்டோஸ் எடுத்து உங்க கூட சேர்ந்து கோலுவை செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லாம நிறைய பரிசுகளும் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம Golu board brought to you by Ujala Detergent, supported by Permal Store, associated with Zaiba Jewelers, celebrating traditions together.
4: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
1: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828. 5 மில்லியன் திர்ஹம்ஸ். மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
0: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
1: இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
2: Hello Abu Dhabi மக்களே,
0: இந்த தீபாவளியில உங்க சொந்த
3: கிடையாது.
4: அட, இது நல்லா இருக்கேப்பா. இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்றேன்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார். ஆந்திர கலாசாரம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அமராவதி வைபவம் விழாவில் முதல்வர் விஜய் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆந்திரா சென்றுள்ள தமிழக முதல்வர் விஜய் விஜயவாடாவில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: ராகுல் காந்தி பொய் கூறி மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தலில் தோல்வியை தழுவும் போதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ் குறை கூறுகின்றது. ராகுல்காந்தி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் இந்த ஆண்டின் கடந்த முதல் 9 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 364 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக 114 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டுகின்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான ஏனைய 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அவற்றில் அதிகளவான 1554 முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே பதிவாகியுள்ளன. துபாயில் 2 trillion திர்ஹாம்ஸுக்கும் அதிக மதிப்பிலான திட்டங்கள் தற்போது செயற்பாட்டில் உள்ளதாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு துபாய் தயாராகி வருவதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தெரிவித்தார். துபாயின் வேகமான வளர்ச்சி எந்த வகையிலும் தடைபடாது என்றும் அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். முகமது பின் ராஷித் தலைமைத்துவ மன்றத்தின் அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த 1000 தலைவர்களை சந்தித்து பேசிய பின்னர் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். துபாயில் தற்போது செயற்பாட்டில் உள்ள திட்டங்களின் மொத்த மதிப்பு 2.1 trillion திர்ஹாம்ஸை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு சீனா மற்றும் ரஷ்யா எந்த வகையிலும் உதவி செய்து வருவதாக தாம் நம்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவினால் மாஸ்கோ மற்றும் பீஜிங்குக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் பதிவில் ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவி செய்து வருவதாக தனது விமர்சகர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தாம் பார்த்ததாக டிரம்ப் கூறினார். அவர்கள் எந்த வகையிலும் உதவி செய்கின்றார்கள் என்று நான் நம்பவில்லை. அவர்களுக்கு இழப்பதற்கு அதிகம் உள்ளது. மேலும் அவர்கள் உதவி செய்தால் அது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்றும் டிரம்ப் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தானுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழாமில் அஞ்சல பண்டார தனது முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளார். இவ்வணிக்கு குசல் மெண்டிஸ் தலைவராக செயற்படுகின்றார். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-27 ஒரு பகுதியாக இத்தொடர் எதிர்வரும் நவம்பர் 9 ராவல்பிண்டியில் ஆரம்பமாகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: 89.4.
5: நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல. அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: Evening Korak.
1: வெல்கம் டு தி ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் வந்து எங்கே வருவேன்லாம் தெரியாது, பட் ஒரு ஷோவில் நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம். இது வரைக்கும் நீங்கள் குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ரெகுலர்லி குட்டி ஸ்டோரி அண்ட் ஆல் தீஸ் அதர் ஷோஸ் இஸ் கோயிங் டு கம் பேக் ஃப்ரம் மீ அண்ட் எஸ் அந்த மாதிரி அடுத்த மணி நேரத்துக்குள்ளே வந்து அதோட சேர்த்து நாளைக்கு நான் வரமாட்டேங்க, ஈஸ் ஒன்லி பிரேவ் மட்டும்தான் ஷோ பண்ணுவாருங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அப்படியே இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஹேபிட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு அற்புதமான செய்தியோடு நான் வந்திருக்கேன். இந்த புக் படிக்கிற ஹேபிட் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கே நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க, யூ வாண்டட் டு ரீட் இட் இன் அன் ஆர்டிக்கல். நான் வந்து அப்படி தான், எனக்கு முன்னாடிலாம் வந்து இந்த புக் படிக்கிற ஹேபிட்லாம் கிடையாது, பட் எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஐ மீன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அந்த பொண்ணு எனக்கு வந்து இந்த புக் படிக்கிற ஹேபிட்டை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி போய் நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போலாம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இப்போ ஊரில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் வீடியோ தேட மாட்டேன், நான் போய் ஆர்டிக்கல் தேடுவேன். எனக்கு படிச்சு தெரிஞ்சுக்க தான் பிடிக்கும். அதே ஆனால் சில பேர் எப்படின்னா படிக்க மாட்டாங்க, தில் கோ சர்ச் ஃபார் வீடியோ, வீடியோவில் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்க கூடியவங்களுக்காகன ஒரு செய்தியோட இப்போ வந்திருக்கேன்.
2: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஸோ இந்த வருஷம் நடக்க போகிற ஷார்ஜா புக் ஃபேருடைய ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இன்னும் நிறைய பார்க்கிங் கொடுக்க போகிறாங்க, மேலும் ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸஸும் கொடுக்க போகிறாங்க. 124 கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஷார்ஜா புக் அத்தாரிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 124 கண்ட்ரீஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 12 நாட்கள் நவம்பர் 4 தேதி முதல் இது ஆரம்பமாகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 151 அரபிக் பப்ளிஷர்ஸ், 1122 ஃபாரின் பப்ளிஷர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வந்து இது வந்து 45th எடிஷன் ஆஃப் ஷார்ஜா புக் ஃபேர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷட்டில் பஸ் சர்வீசஸ் இருக்குது அண்ட் மோர் பார்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஒன் லவ் ரீடிங் புக்ஸ் அப்படி இல்லைன்னா கூட உங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த புத்தக ஹேபிட் ரீட் பண்ணுற ஹேபிட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். நல்ல விஷயம், நல்ல விஷயங்களுக்கு தாமதமாகக்கூடாது. நவம்பர் 4 தேதி தான், அதுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி விட்டு புக்கு ரீட் பண்ணுற ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க.
3: Brought to you by Malabar Golden Diamonds. In the festive season, Malabar Golden Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges இலும் மற்றும் diamond value இலும் 40% வரை off பெறுங்க.

0: பாஸ்டாரு
1: பாஸ் என்ன
2: மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: I love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: 89.4 Tamil FM. Namma radio, namma music.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: நெல்சன்
2: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மோகன்லால் சிவராஜ்குமார் யோகி பாபு விநாயகன் வித்யா பாலன் எஸ் ஜே சூர்யா ரம்யா கிருஷ்ணன் சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம் எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்
4: We'll be back after a short commercial break.
5: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர். 20 பேரை ரெஃபர் பண்ணா 280. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் gift.
6: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க friends ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
5: இதுதான் மேட்டர். AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். வித்ட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு.
6: New beginnings with DAG developers. Call 056-357-9474.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: the evening, Karak.
1: வெல்கம் பேக். டைம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே வண்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த டைமில் வீட்டுக்கு போகலாமா அந்த டைமில் வீட்டுக்கு போகலாங்கிற குழப்ப பதற்றத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ பத்திரமா வண்டி ஓட்டுங்க, எந்த குழப்பங்கள் இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு. திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுனவே தான் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ 200 வருது பாருங்க, 200,000 திர்ஹம்ஸ் வர்த் ஆஃப் ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எஸ், அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் மூலமாக நீங்க ஊருக்கு பணம் அனுப்புறதுனால அமேசிங் டெய்லி வின் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தினம்தோறும் நீங்க வெல்லலாம், வீக்லி நீங்க வெல்லலாம், மந்த்லி ப்ரைசஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், பிளஸ் 100,000 திர்ஹம்ஸ் கிராண்ட் ப்ரைஸும் காத்துட்ருக்கு. ஸோ ஆஃபர் வேலட் அன்டில் 31st of November, கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பரிசுகளோடு உங்களை தயாராக வச்சுருக்கிறாங்க அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப். அதனால் நீங்கள் அவங்களுடைய ஆப் மூலமாக ஊருக்கு பணம் அனுப்ப மறந்துடாதீங்க. சரி, பேசி பேசி சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டேன் பாருங்க, அதை எப்படி சொல்லாமல் போவேன் நான். இப்போ தெரிஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிறது தாராவி. படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். தாராவி பொறுத்த வரைக்கும் வந்து ஏஷியாவுடைய 600 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஏஷியாவுடைய லார்ஜஸ்ட்டு குடிசை பகுதி தான் வந்து தாராவி. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறுசீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருந்தது. இது யார்கிட்ட போகுது அப்படிங்கிற டாக் மாறி மாறி போயிட்டு இருந்ததுக்கு நடுவில் அதானி குழுமத்துக்கிட்ட தான் இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால் தமிழர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய குடும்பங்களில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஆவணங்கள் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வசிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு 350 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அங்கே தங்குறதுக்கான ஆபத்துகள் வரலாம். ஸோ இந்த விஷயத்தினால பல பேரும் வெளியேற்றப்படலாம். அடுத்தடுத்த வாழ்வாதாரத்துக்காக வேறு வேறு பகுதிகளுக்கு அவங்க மூவ் ஆகுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மனசை நெருடலாக இருக்கிற ஒரு விஷயமும் கூட தான். பிகாஸ் நம்ம பல வருஷங்களாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம மாற்று இடத்துக்கு போகணுங்கும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல் வரும் இல்லையா, அந்த ஒரு விஷயந்தான் இப்போது இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மாற்று விஷயங்கள் கொண்டு வர போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் லெட்ஸ் ஹாப் எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நம்பணும். ஏன்னா அது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற மிச்சம். ஸோ பேசலாம். தி ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன வேதா ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். நாட்டு நடப்புகள்லாம் ஒவ்வொரு செய்திகளும் தெரியணும் இல்லையா. அதுக்கு
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111.
3: பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உங்க வீட்டுக்கு உள்ள அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
4: நைன்டி ஒன்னு போடு.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிடு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Saiba Jewelers, where traditions shine and celebrations glow.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
7: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242.
8: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே, சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
0: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
8: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்,
0: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
8: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
0: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்களாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
8: அட இது நல்லா இருக்கேப்பா, தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
9: திஸ் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அண்ட் தேரா.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
3: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க.
6: தெரியல
7: கிடையாது.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: அப்படியே நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்து. ஸோ திஸ் இஸ் மீ நிவேதா சனிங் ஆஃப். அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் சம்திங் டு டெல் யூ. நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிறது, நீங்கள் ரேடியோ ரெகுலராக என் ஷோ கேட்பீங்க, நான் சொல்கிற விஷயங்கள் கேட்பீங்க, நான் பேசுகிறது என்றைக்கோ எங்கேயோ கேட்டிருக்கேங்க அப்படின்னா, கைண்ட்னஸ் இஸ் த பிக்கஸ்ட் கிஃப்ட் நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் வேலையிலிருந்து வேலைக்கு கிளம்புறீங்க, வேலைக்கு கிளம்புற முதல் ஆளை நீங்கள் சந்திக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ரொம்ப கைண்டாக உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப் ஸ்டார்ட் ஆகும். என்டயர் டேல நீங்களும் மற்றவங்க கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் மனசில் ஒரு லேசான ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். நேற்றுக்கு நான் வந்து சாரீ கட்டியிருந்தேன், எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போடணும்னு ஆசை, அதுக்காக தான் நான் புடவை கட்டினேன் அப்படின்னு. பட் சர்ப்ரைசிங்லி நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்னை பார்த்து யூ லுக்கிங் குட், நல்லா இருக்குது, புடவை நல்லா இருக்குது, யாருனே தெரியல. பட் தேட் மூமெண்ட் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை சொல்லணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் அந்தளவுக்கு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் சொல்லக்கூடியவங்கள நான் எப்பவுமே பாராட்டுறேன். இன்னொரு பக்கம் நான் படித்த ஒரு கோட், யாராவது ஒரு நாள் வந்து உங்ககிட்ட கைண்டாக இல்லை அப்படின்னா அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. பிகாஸ் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே ஒருத்தவங்க கிட்ட கைண்டாக இருக்க முடியும், நம்மக்கிட்ட இருந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும். மனசால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ நம்ம அடுத்தங்கிட்ட அந்த சந்தோஷத்தை பகிர்வோம், நம்ம நல்லா பேசுவோம். நமக்கு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு நம்ம அதை கேரி பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது ஏதோ ஒன்றுத்தங்க சொல்லும்போது நம்மக்கிட்ட ப்ராப்பராக ரியாக்ட் நம்மளால் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை பண்ணியும் இருப்போம். அதே தான் அடுத்தவங்களும், அவங்கக்கிட்ட சில நேரங்களில் ரூடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது, அதை வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜும் பண்ண முடியாது. பொதுவாக அந்த ஒரு கைண்ட் நேச்சர் மனசுக்குள்ளேயும் நம்ம கேரி பண்ணிக்க வேண்டியதும் அவசியமானதோட சேர்த்து இந்த ஆட்டிடியூட், இன்றைக்கி பாவம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற ஆட்டிடியூடையும் மனசில் நம்ம எவ்ரிடே கேரி பண்ணி தான் போகணும். பிகாஸ் வி டோன்ட் நோ அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அண்ட் வாட்ஸ் ஹேப்னிங் டு தெம், வி ரியலி டோன்ட் நோ, வி ஆர் நோ படி டு ஜட்ஜ் தெம். பட் ஒன்லி திங், நம்ம எப்படி கைண்ட் கேரி பண்ணுறோமோ அதை நம்ம கொடுக்குறோம். நம்ம இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னா லெட் அஸ் ஷேர் தட். ஸோ ஒரு நாள் நமக்கு திருப்பி கிடைக்கும், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க. ஸோ அதே தான் எடுத்துகிட்டு நானும் கிளம்ப போகிறேன். ஸோ எனக்கான ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா ஆர்ஜி நிவேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் சொல்ல மறந்துடாதீங்க. ஆல்சோ 89.4 தமிழ் எஃப் முடி சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் சொல்லுங்கள். See you on a super special occasion. Stay tuned to 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Tada, take care.
1: Talaivar song of the hour. Talaivar song of the hour.
0: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance seluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார். ஆந்திர கலாசாரம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அமராவதி வைபவம் விழாவில் முதல்வர் விஜய் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆந்திரா சென்றுள்ள தமிழக முதல்வர் விஜய் விஜயவாடாவில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி நதிகள் இணைப்பு, நெல்லூரில் உள்ள கண்டலீரு அணையில் இருந்து 12 TMC கிருஷ்ணா நதி நீரை திறந்து விடுவது ஆகியன குறித்து ஆந்திர முதல்வரிடம் தமிழக முதல்வர் ஆலோசனை நடத்தினார். திமுக ஆட்சியில் குறைந்த விலைக்கு வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு இந்தியாவிலேயே இதுவரை எந்த மாநிலமும் வாங்காத அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதுதான் இவர்கள் கொண்டு வந்துள்ள மாற்றமா? இது யார் வீட்டு காசு என்று தவிகா அரசிடம் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தவிகா ஆட்சி அமைந்த 4 மாதங்களில் தமிழகம் முதலிடம், எதில் தெரியுமா? பணவீக்கத்திலும் விலைவாசி உயர்விலும் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க தெரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, விலைவாசி உயர்வை ஏற்படவில்லை என உணவுத்துறை அமைச்சர் சொல்லும் வடிகட்டிய பொய்யை கேட்டுத்தான் ஏழை மக்கள் இன்னும் எரிச்சலில் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்தும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடந்த பல மாதங்களாக எச்சரித்து வந்தோம், அப்போதே சுதாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மின்துறை அமைச்சர் பஞ்சாபை காட்ட முதல்வரோ லண்டன் பறந்துவிட்டார். இப்போது கடைசி நிமிடத்தில் கதவை தட்டி யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையில் வாங்கப் போகின்றார்களாம் என்றும் அவர் கூறினார். 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதற்காக மத்திய இணை அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ததுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் தன்னை விடுவிக்குமாறு பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். 2029 தேர்தலுக்கு கட்சி பணியாற்ற உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். தனது ராஜினாமா குறித்து பிரதமர் நரேந்திரமோடிக்கு அனுப்பிய 5 பக்க கடிதத்தை எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்த அவர், பிரதமர் நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழகத்துக்கும் சேவையாற்றியது என் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தினக்கூலி தொழிலாளர்களின் மகனாக பிறந்து பிரதமர் நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பணியாற்றியது என் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாகும் என்று அவர் கூறியுள்ளார். இப்போது நான் மீண்டும் அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் நமது கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயற்படவும் 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்த முழு நேரமாக என்னை அர்ப்பணிக்கவும் விரும்புகின்றேன். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே தனிநபர் என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் களமாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜந்தர் மந்தரை அப்பட்டியலில் இருந்து நீக்கி காவல்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராம்லீலா மைதானம் போராட்டத்துக்கு உகந்த இடமில்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் அந்த மைதானத்தை போராட்ட தளமாக அறிவித்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக போராட்டத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள புராரி மைதானம், கிழக்கு டெல்லி சிபிடி மைதானம் ஆகிய இடங்கள் டெல்லி குப்பை கிடங்குக்கு அருகே அமைந்துள்ளதை கவனத்தில் கொள்வது அவசியம். போராட்டங்களுக்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் எந்த அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பான விளக்கங்கள் காவல்துறையின் அறிக்கையில் இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் தடையை மீறி போராட முயன்ற சிஜேபி கட்சியினரை டெல்லி காவல்துறை கைது செய்தது. சிஜிபி கட்சியைச் சேர்ந்த சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா, அஜிங்கியா ஷிண்டே உட்பட சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இன்று காலை மூவர்ண கொடியுடன் ஜந்தர் மந்தரில் நுழைந்தனர். அதன் பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சவுதி அரேபியாவின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது அக்டோபர் 10 நடத்தப்பட்ட ஹூதி தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரான முகமது யூசுப் அலியின் இறுதிச் சடங்கில் சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதுவர் விபுல் மற்றும் தூதரக அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதுடன் 300 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறுதிச் சடங்கில் பங்கேற்ற இந்திய தூதர் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தார். மேலும் அலியின் குடும்பத்தினருக்கு இந்திய தூதரகம் தொடர்ந்தும் தேவையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அலியின் உடலை ரியாதிலேயே நல்லடக்கம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்திருந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவில் உதவி தேவைப்படும் இந்தியர்களுக்காக ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை மற்றும் ஜெத்தாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தொடர்பு விவரங்களை இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது. வாட்ஸ்அப் சேவை குறுஞ்செய்திகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் ரியாத் இந்திய தூதரகத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை சவுதி அரேபியாவுக்குள் இருந்து மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை சவுதி அரேபியாவின் பொது விமான போக்குவரத்து ஆணையம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதை தொடர்ந்து இந்திய விமான நிறுவனங்களும் சவுதி அரேபியாவுக்கான பல விமான சேவைகளை நிறுத்தியுள்ளதாக ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் ரியாத், தமாம் மற்றும் ஜெத்தாவுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமான சேவைகளை 2026 அக்டோபர் 17 வரை நிறுத்தியுள்ளன. ஆகாச ஏர் நிறுவனமும் ரியாத் மற்றும் ஜெத்தாவுக்கான விமான சேவைகளை அக்டோபர் 17 வரை நிறுத்தியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச நாணய நிதியத்தின் அண்மைய உலக பொருளாதார தொலைநோக்கு அறிக்கையின்படி 2027 ஆண்டிற்கான இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 3.7% வரை மட்டுமே காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடப்பு ஆண்டிற்கான இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 4.0% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2027 ஆண்டில் இலங்கையின் பணவீக்க விகிதம் 5.4%, வேலையின்மை விகிதம் 3.9% காணப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. இதேவேளை 2026 ஆண்டில் 3.1%, 2027 ஆண்டில் 3.4% உலக பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. அத்துடன் உலகளாவிய முதன்மை பணவீக்க நடப்பு ஆண்டில் 4.7% வரை உயர்ந்து 2027 ஆண்டளவில் 4.1% வரை குறையும் என்று எதிர்பார்க்கிறது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் தற்பொழுது 2 trillion அதிகமான மதிப்பிலான திட்டங்கள் செயற்பாட்டில் உள்ளதாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எமிரேட் தயாராகி வருவதாகவும் அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தெரிவித்தார். துபாயின் வேகமான வளர்ச்சி எந்த வகையிலும் குறையாது என்றும் அவர் உறுதியளித்தார். முகமது பின் ராஷித் லீடர்ஷிப் போரம் நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த 1000 தலைவர்களை சந்தித்த பின்னர் துபாயில் தற்பொழுது செயற்பாட்டில் உள்ள திட்டங்களின் மொத்த மதிப்பு 2.1 trillion எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்களில் ரியல் எஸ்டேட், விமான போக்குவரத்து, போக்குவரத்து உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் அடங்குகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சரான இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பின் அப்துல்லாவுடன் இன்று தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலின் போது சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டு உட்கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் ஹூதி பயங்கரவாத குழுவின் தாக்குதல்களுக்கு ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் கடும் கண்டனம் தெரிவித்தார். இருதரப்பினரும் பிராந்தியத்தின் சமீபத்திய நிலவரங்கள் குறித்தும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடினர். சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி ஏமன் தலைநகர் சானாவில் உள்ள எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தலை செயற்படுத்தினால் ரியாத் விமான நிலையம், அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் தமாமில் உள்ள அராம்கோ நிறுவனத்தின் வசதி ஆகியவற்றை இலக்கு வைத்து தாக்குவோம் என்று ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். சவுதி எதிரி சாரா நகரில் உள்ள இலக்கை தாக்கினால் எங்கள் படைகள் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்று ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் உடனடியாக வெளியேறி எங்கள் படைகள் தாக்கக்கூடிய இலக்குகளில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சனாவுக்கு அருகே உள்ள எண்ணெய் நிலையம் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக ஹூதி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு முன்னதாக அந்த பகுதியில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு சவுதி தலைமையிலான கூட்டணி உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே ஹூதிகளின் அல் மசீரா தொலைக்காட்சி வெளியிட்ட அவசர செய்தியில் சனாவின் மேற்கு பகுதியில் உள்ள அல் சபாஹா எண்ணெய் நிறுவனத்தை சவுதி ஆக்கிரமிப்பு படைகள் இலக்காக கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் IPL தொடர் தொடர்பாக எதிர்வரும் அக்டோபர் 15 மும்பையில் நடைபெறவிருந்த கூட்டு ஆய்வுக் கூட்டத்தை ஒத்திவைத்துள்ளது. IPL அணிகளின் உரிமையாளர்கள், ஒளிபரப்பாளர்கள் மற்றும் போட்டிகளை நடத்தும் மாநில கிரிக்கெட் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கவிருந்த இந்த கூட்டம் வியாழக்கிழமை மாலை 6 நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக BCCI மற்றும் IPL நிர்வாகத்திடம் இருந்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே IPL 2027 தொடருக்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராகவும் துடுப்பாட்ட பயிற்சியாளராகவும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் அபிஷேக் சர்மா, பிரபசிம்ரன் சிங் உள்ளிட்ட பல இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு யுவராஜ் சிங் வழிகாட்டியாக செயற்பட்டு வந்துள்ளார். இருப்பினும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் அவர் நியமிக்கப்பட்டிருப்பது அதிகாரப்பூர்வ பயிற்சியாளர் பொறுப்பில் அவர் முதன்முறையாக பணியாற்றவிருப்பதை குறிக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: 89.4 தமிழ் FM கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் ஆல் குட்? நல்லா இருக்காங்கல்ல? சூப்பர். நீங்களும் இப்படி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது நேத்துலேருந்து நோட் பண்ணிங்களா, ஒரு 5:30 பயங்கரமாக வந்து இருட்டிடுது. ஆஹா, அப்பாடா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கூட அவ்வளோவாலாம் வந்து வெயில் அடிக்கலை, கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்தது. ஸோ இப்படியே போச்சுன்னா நல்லாயிருக்கும். எஸ் ஃபைனலி வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்றதுக்கான அறிகுறி தெரியுதே அப்படின்னு. அண்ட் இப்போ யூஏ அப்டேட்டோட உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அந்த விண்டேஜ் கார் லவ்வர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே தான் இந்த ஒரு விஷயம். என்னன்னு சொல்லட்டுமா?
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Yes, கார் திருவிழா நடக்க போகுது. எங்கே அப்படின்னா ஷார்ஜால. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 21st 24th வரைக்கும் நடக்க போகுது. ஸோ ஷார்ஜா ஓல்டு கார் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு ரொம்ப அந்த பழங்காலத்து கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. கிளாசிக் கார்ஸ், அதுக்கப்புறம் இந்த விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்க போகுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கார் ஃபோட்டோஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை போய் பார்க்குறது, எத்தனை வருஷம் அந்த கார் வந்து எத்தனை பேரை வந்து பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலரும் நினைவுகளாக வந்து இருக்க போது. ஸோ நீங்களும் வந்து பயங்கர ஒரு கார் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா டேட் அப்போவே கேலண்டர்லாம் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி நானுமே சொல்கிறேன், இல்லை நானுமே மறந்துடுவேன், யாராவது ஞாபகப்படுத்துங்க எனக்கும் இன்ஸ்டாகிராமில், சரியா? ஸோ ஷார்ஜா ஓல்டு கார் கிளப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேரோட மெமரிஸ்லாம் அந்த காரில் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து கார் பிடிக்குமோ அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் நோட் பண்ணி வச்சுக்குவோம், ஓகேவா?
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: And யாராவது கோல்ட் வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை.
1: Gold rate.
3: Brought to you by 32 years of legacy. Ain Gold Wallet.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்னன்னு பார்க்கலாமா? 24 கேரட் கோல்டு 502 திரஹம்ஸ் 50 ஃபுல்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 465 திரஹம்ஸ் 25 ஃபுல்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 446 திரஹம்ஸ் 25 ஃபுல்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 382 திரஹம்ஸ் 50 ஃபுல்ஸ். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஜெயிலர் படத்துக்கான கான்டெஸ்ட்டும் நடக்க போது வந்து சொல்கிறேன் என்ன க்வெஷ்சன்னு. கப்பல் பாசஸை வின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் ஆச்சி.
1: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: கர்நாடக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
1: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
2: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
8: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார வர?
9: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
11: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: In association with
5: Tamil Nadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
12: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நன்றி. அப்புறங்க, உங்கள் வீட்டிலலாம் வந்து கோலுலாம் செட் பண்ணிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் இன்வைட் பண்ணிட்டீங்களா? எஸ், நம்ம தமிழ் எஃப்எம்ல கூட உங்களோட சேர்ந்து நாங்கள் குலுவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த குலு விசிட் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் 89.4 தமிழ் எஃப்எம்மின் உஜாலா டிடர்ஜென்ட்டோட உங்கள் வீடு நம்ம குலுவும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஆர்ஜே பிராவோ வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி ஆர்ஜே பிராவோ தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரு. ஸோ யார் அந்த வீடு, யார் வீட்டு குலு பார்க்குறதுக்காக வந்து போயிட்டுருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நாங்கள் ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் உங்கள் வீட்டு குலுவை பிக்சர் எடுத்து மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் யா, ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு. ஐ திங்க் மண்டே டியூஸ்டே வரைக்கும் வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நவராத்திரி. ஸோ சம்திங் ஸ்பெஷல் உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஜெயிலர் படத்தோட கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. நான் இப்போ ஒரு க்வெஷ்சன் கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி ஆக்டர், ஐ மீன் பார்ட் ஒன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, பார்ட்

0: 4172 மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, music season உம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: கர்நாடக் music lovers ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
1: An evening of melody and nostalgia. Bloom Line Events presents Raga Layam 2026. Raga

0: வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: Hey, look, easy. Sana.
4: Sana, sodda urle sodda boy edorada marriage solita.
0: Sana perle vaangidla. Vidu.
4: Ha, epdi?
0: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents la verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free. Indha offer அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
2: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
5: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
6: ஆமாங்க.
5: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
6: ஆமாங்க.
5: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
6: ஆமாங்க.
5: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
2: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
7: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
0: நீ மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18 எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ், எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
8: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
9: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
8: அதானே
0: அக்டோபர் 18 ஈவினிங் 6:30 PM மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃபுளோர், அஜ்மான்.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: சில நேரங்கள்ல இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு புரியும், தெரியும், ஆனா இந்த மைண்ட் கேக்குறது இல்லையே, என்ன பண்ணலாம்? 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இன்னைக்கு வந்து எதை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன்னா, இது வந்து உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஒரு ஸ்டேஜை நம்ம கண்டிப்பா க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம், ஆர் அதை பத்தி திங்க் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம். ஏன் என்னோட ஹாப்பினஸ் மற்றவங்க மேலே வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இல்லையா? ஹவு டு பி ஹாப்பி வித்தவுட் டிபெண்டிங் ஆன் எனி ஒன், அதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் அந்த ஸ்டேஜை வந்து நம்ம க்ராஸ் பண்ணியிருப்போம், இப்போவுமே அதை வந்து அதை நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளாம் எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்க மேலே தான் நம்மளோட ஃபுல் ஹாப்பினஸ்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். லைக் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்சதுமே ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்மளோட ஃபோன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச பர்சன் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா முதல்ல கண்ணு தேடும். ஒருவேளை அவங்க வந்து மெசேஜ் அனுப்பலை அப்படின்னா என்னவா இருக்கும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு அதை பற்றி யோசிச்சு அந்த டே ஃபுல்லாக நம்ம ஸ்பாயில் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி அந்த டேயில் வந்து என்ன நல்லது நடந்துச்சுன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. பிகாஸ் அதுக்கு காரணம் யாருன்னா நம்மளாக தான் இருந்திருப்போம். நம்மளோட ஹாப்பினஸ் அப்படியே தூக்கி மற்ற ஒரு பர்சன் மேலே நம்ம வந்து கொடுத்துருப்போம். கடைசியில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்க மேலே அந்த பாசத்தை வந்து எதிர்பார்க்கறது வந்து தப்பு கிடையாது, பட் ஃபுல்லி அவங்க மேலேயே டிபெண்ட் ஆகிருக்கோம்ல, நம்மளே அறியாமல் வந்து ஒரு பர்சனாக நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து பிரச்சனையே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபமாக பேசிட்டாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வந்து ஏன் அப்படின்னு மேலே பேசினாங்க, இதுக்கு அப்படி பேசினாங்க அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம மேலே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் பீப்புள் வந்து ரொம்ப முக்கியம்தான், பட் கேரும் வந்து முக்கியமான ஒரு விஷயம்தான், லவ்வும் முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம ஹாப்பினஸ்க்கு ஒரு சோர்ஸ் வந்து நம்ம தேடுறோம் பாருங்களேன். இவங்க இருந்தால் தான் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன், இவங்க பேசுனா தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு தேடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே இருந்தால் தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் தப்போ அப்படின்னு ஒரு பாயிண்டில் நம்ம உணர்வோம், ஆர் உணர்ந்திருப்பீங்க. இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பேசலாமா? 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், ஜெயிலர் படத்துக்கான கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஜெயிலர் பார்ட் 1ல் வந்த காமெடியன் நேம் என்ன உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களோட பேர் ஆன்சர். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஜெயிலர் 2 படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஜாய்ஸ் டுபாய். நம்ம 89.4 தமிழ் FM.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: கர்நாடக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
0: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
1: Ippave qtickets.com a visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
2: We'll be back after a short commercial break.
0: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
1: நீ மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
3: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும். நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா? அதானே
1: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
0: இருக்கும் வருகை தாருங்கள். வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18th சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
4: Plots Nale, Prop Shell Dane.
5: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
6: Sirupthayum Tamari. Uliye.

0: தமிழ் எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ, தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்டம் எட்டுக்காக மிஸ்டர் வேல் முருகன் ஒரு சாங் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் எஸ், ஜெயிலர் 2 படத்துக்கான கான்டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஜெயிலர் 1 படத்தில் வந்து காமெடியன் நேம் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர், எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. ஜெயிலர் 2 வந்து வர 15th வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நெல்சனோட படங்கள்னாலே ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கும். அதுவும் தலைவர் படம் அப்படின்னா கேட்கவா வேணும், எப்போ வேணாலும், எந்ததுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி போய் பார்ப்போம். ஸோ துபாயா நம்ம ஊரா அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி விசில் சத்தம்லாம் பறக்கும் வேற. ஸோ நீங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே. எஸ், எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இப்போ பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். எஸ், நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம், வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottam ittu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது 9:00. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

89.4 தமிழசம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. தனியாக இருக்கிறதுக்கும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. எனக்காவது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஒரு பர்சன் வந்து தனியாக இருக்கிறது வேறு, லோன்லியாக ஃபீல் பண்ணுறது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு ரூம்குள்ளே தனியாக இருந்தாலே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. உடனே யாருக்காவது கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, வெளியில் போகலாமான்னு கேட்பாங்க. அவங்கள வந்து பிஸியாகவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட தாட்ஸ் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தனிமை கூட ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வீக்கெண்ட் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் அப்படியே பிஸியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் யாருக்குமே வந்து டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது உண்டு. யாருமே என்னை கண்டுக்க மாட்டுறாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோணும் இல்லை. ஸோ அந்த வீக்கெண்டையே நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம மாற்ற முடியும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்லை மற்றவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு தனியாக ஒரு காஃபி ஷாப் போகலாம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேவரட் மூவி, ரொம்ப நாளாக வந்து தனியாக பார்க்கணும்னு நினச்ச மூவியை வந்து தனியாக உட்காந்து நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணும்போது யாரும் கூட இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் கூட இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஜோன் வரும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, எஸ்பெஷலி அப்ராடில் இருக்கும்போது. ஏன்னா சில பேர் வந்து செட் ஆவாங்க, சில பேர் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும், சில பேருக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஐயோ சாமி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ நானே கூட அந்த ஜோனில் வந்து வந்துட்டனோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஒரு பாயிண்டில் வெளியில் போக வேண்டாம், நமக்கு எப்போவுமே இந்த ஓன் கம்பெனி தான், வீட்லேயே ஜாலியாக இருக்கலாம், பிடிச்சதை பண்ணி சாப்பிடலாம், மூவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வந்து வந்தாச்சு. ஆனால் போக போக தான் தெரியுது, அடே இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் அதுக்காக மனுஷங்களே வந்து ஆகாது அப்படின்லாம் நம்மளால் வந்து இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு ஏஜும் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். அதில் இந்த தனிமையுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. அது பர்சன் டு பர்சன் மாறும், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட மைண்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். எப்படி இருந்தாலுமே என் மைண்டு ஹாப்பியாக தான் இருக்கும்டா, யாருமே என்னோடய மைண்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றது நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
4: நீ மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
5: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
6: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
5: அதானே
7: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர்மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
8: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
9: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில்.
10: அக்டோபர் 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம்.
9: இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242.
11: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
12: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
13: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
12: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
13: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
12: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
13: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
12: அட இது நல்லா இருக்கேப்பா. இதோ இப்பவே கோல்ட் வால் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
14: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
15: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்லவே மாட்டோம் தெரியுமா, நமக்குள்ளேயே வந்து மனசுக்குள்ளே வச்சுப்போம். யாராவது அதை பண்ணும்போது தான் சே நம்மளும் இந்த மாதிரி தானே யோசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதில் இதுவும் ஒன்று, நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த லவ் வேணும், யாராவது நம்மளோட அப்பியரன்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு வந்து தோணும். நம்மளோட எஃபோர்ட்ஸை வந்து நோட் பண்ணி நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம ப்ரெசன்ஸை வந்து மிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இது தப்பு அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம மேலே நமக்கே வந்து ஒரு அப்ரிசியேஷன் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது எல்லாத்தையுமே மற்றவங்ககிட்டே கொடுத்துட்டா, நீங்களே வந்து என்னை வந்து பாராட்டிக்கோங்க, நீங்களே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி மற்றவங்க கையில் வந்து நம்ம கொடுக்கறது உண்டு இல்லை. யாராவது நம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஹாப்பி ஆகிடுறோம், யாராவது சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து சேட் ஆகிடுறோம். நீங்கள் ஒர்க் பயங்கரமாக பண்ணுறீங்க, ஒர்க் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஹாப்பியாகும் இல்லைனா சேடாகிறோம் இல்லையா? அப்போது நம்ம மேலேயும் ஒரு டவுட் நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் வருது. ஸோ ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக பண்ணுறீங்க இல்லைனா பண்ணலை அப்படின்னு அர்த்தமே கிடையவே கிடையாது. இல்லை, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து டிசைட் பண்ணுற பர்சன் யாருமே கிடையாது, யாருமே வந்து ரிமோட் கிடையாது இல்லையா? என்ன கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வீக்கை வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் ப்ரெஷர் இருக்குது, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் யாருமே உங்கள் எஃபர்ட்டை வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்போது நான் எவ்வளோ பண்ணாலும் யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பர்சனாக நீங்கள் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணலை அப்படிங்கிற ரீசன்னால் நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட்மே போடலை அப்படின்றலாம் அர்த்தமே கிடையாது. பிகாஸ் இந்த செல்ஃப் லவ் தான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமாக நான் நினைக்கிறேன். டெய்லி நம்ம மிரரில் நின்று நான் அழகாக தான் இருக்கேன், ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாக்கா. மணிக்கணக்கில் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து டயர்டாக இருக்கீங்களோ, லைக் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் லவ், இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுலேயுமே வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். யாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ஒர்க்கில் வந்து பிஸியாக தான் இருப்பாங்க. நம்ம கூடயே ஒரு பர்சன் வந்து இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறது ஒரு விதத்தில் தப்பு தானே? ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு க்வெஸ்சன் கேளுங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர்கிட்ட எப்படி நான் பேசுவனோ அதே கைண்ட்னஸை என்கிட்டையும் காமிச்சா எப்படி இருக்கும்? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்வேன். நீங்கள் டக்குனு யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே ஓடி போய் செய்கிற ஒரு பர்சன் தானே, அதே உங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? செய்யலைனா ஏன் செய்யலை? தட் இஸ் மை க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கிரேட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: சத்யா.
1: Brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub, Block 4, Karama.
2: Tamil, Tamil, Tamil, 89.4.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
5: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
2: We'll be back after a short commercial break.
7: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
8: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
9: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
10: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
11: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், இந்த டைமும் உங்கள் வீடு நம்ம குழுவை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் உஜாலா டிடர்ஜென்ட் உங்கள் வீடு நம்ம குழு. எனக்கு ஆர்ஜே பிராவோ உங்களோட வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவார். ஐ மீன், யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க வீட்டுக்கு குழு பார்க்க வராரு. அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழு வந்து எங்களுக்கு பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணும்போது நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், நிறையா கிஃப்ட்ஸோடு வருவோம். ஸோ உங்களோட குழுவெல்லாம் வந்து அழகாக நாங்கள் கேப்சர் பண்ணி நம்ம தமிழ்ஃபோமோட ஸ்டோரிஸில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிள் டேவாக வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த குழு வந்து ரொம்பவே சிறப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னா நம்மளோட ஸ்பான்சர்ஸ் இன் அசோசியேஷன் வித் பெருமாள் பூக்கடை அண்ட் சைபா ஜுவல்லர்ஸ். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. பாட்டுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளோட மைண்டு சில நேரங்களில் நம்ம பேச்சை வந்து கேட்குறதே கிடையாது. நம்ம செல்ஃப் ஹாப்பினஸை வந்து தேடிட்டே இருக்கோம், எப்படா நம்ம ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம், எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன, நம்மளோட மைண்டில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். அண்ட் பாட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம். இது நம்ம ரேடியோ நவமி.

0: be back after a short commercial break.
1: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
2: நீ மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
3: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
4: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
3: அதானே
2: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: நேரம் இப்பொழுது 10 மணி. Time check.
10: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர் இருந்தாலும் உங்களோட ஓன் லைஃபையும் நீங்க கொஞ்சம் ரசிக்கணும்ல. நீங்க அதை பண்றீங்களா? ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். நமக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்ம டே எப்படி போச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும். நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும். ஃப்யூச்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கிறது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் தான். ஆனால் இந்த அழகான இந்த ரிலேஷன்ஷிப்லேயே கொஞ்சம் நமக்கான ஒரு ஓன் ஐடென்டிட்டி இருக்கும் இல்லை, அதை எங்கேயோ வந்து லூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா? சில நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்டையர் ரொட்டீன் அந்த பேட்டர்னே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிடும் தெரியுமா? அது நம்மளை அறியாமே நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டிபெண்ட் பண்ணியே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவோம், நம்மளுக்குன்னு ஒரு ஹாபீஸ் இருக்கும், நமக்குன்னு சில பர்சனல் கோல்ஸ் இருக்கும். பட் பார்ட்னர் வந்து வந்ததுக்கப்புறமா அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணிக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்கள என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியே வந்து இருப்பீங்க. அவங்க ஓகே சொன்னாத அதை பண்ணுவேன்னு எதிர்பார்ப்பீங்க. அது ஒரு விதமான ஒரு ரெஸ்பெக்ட். பட் அந்த ரெஸ்பெக்டை தாண்டி அவங்க ஓகே சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்களா? அது இருக்கு, ஓரமாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே இருக்கீங்க. ஸோ பார்ட்னர் ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த அவுட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஹாப்பியாக நம்ம சில விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பார்ட்னர் வந்து ஜிம் போகிறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்களும் வந்து அதை பண்ணலாம். இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நீயும் ஜிம்க்கு வா, போகலாம், அது இல்லை அது வந்து பசங்களும் இருப்பாங்க, இட்ஸ் ஓகே, இருந்தால் என்ன, நம்ம ஒர்க் அவுட் தானே பண்ண போகிறோம், வா, சூர்யா ஜோதிக்கா மாதிரி நம்மளும் கப்பல் கோல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பக்கூடிய பார்ட்னர்ஸும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் யார் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு, நீ தான் உன் லைஃப் என்ஜாய் பண்ணணும், எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு திட்டிகிட்டே என்கரேஜ் பண்ணுற பார்ட்னர்ஸும் இருக்காங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்லாம் வந்து நீங்கள் முகம் சொல்லிக்க தேவையே கிடையாது. நீங்கள் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பிளஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த லவ் அப்படின்றது இந்த செக்யூர்ட ஃபீல் பண்ண வைக்கும் இல்லையா? நான் ரொம்ப செக்யூர்டாக இருக்கேன் அப்படின்றத தாண்டி அந்த ஹாப்பினஸ் வந்து தேவை. உங்களோட பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு பர்சனை வந்து இருக்கலாம், ஆனால் உங்களோட லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், அதை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்றத எனக்குமே மறந்துடாதீங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும், நிறைய கார் வந்து ட்ரைவ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு காரே வந்து இன்னமும் வாங்கணும்னு தாங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ உங்களோட கனவு நிஜமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டு வாசலில் ஒரு எஸ்யூவி கார் வந்து நிற்க போகுது. எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ல? எஸ் ஜெட்டரோட ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஜெட்டரோட எஸ்யூவி காரை நீங்களும் வாங்க முடியும். ஜஸ்ட் 999 AD நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1,000,000 km வாரண்டியோடு வந்து கொடுக்குறாங்க. வேட்டை அவங்களே கவர் பண்ணிப்பாங்க. ஆல் 0% இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனும் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லை, இதை விட நிறைய எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ உடனே நீங்கள் அபுதாபி பக்கம் போகிறீங்களா, இல்லை துபாய் பக்கம் வரீங்களா, இல்லை அஜ்வான், அலைன், ஃபுஜைரா, இங்கெல்லாம் ஜெட்டோர் ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். ஜெட்டோர் UAE பார்ட் ஆஃப் எலி குரூப் ஹோல்டிங், மிஸ் பண்ணிடாதீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. எனி பாடத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துடலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? உங்களுக்கும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். அண்ட் தமிழ்எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போது எங்கே நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் வந்து பேசிடுங்க, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு. அண்ட் இப்போ நான் கிளம்புறேன், நல்லபடியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு இதே டைமில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை-பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி. Time check.
0: Brought you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 Tamil FM இன் விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார். ஆந்திர கலாசாரம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அமராவதி வைபவம் விழாவில் முதல்வர் விஜய் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆந்திரா சென்றுள்ள தமிழக முதல்வர் விஜய் விஜயவாடாவில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி நதிகள் இணைப்பு, நெல்லூரில் உள்ள கண்டலீரு அணையில் இருந்து 12 TMC கிருஷ்ணா நதி நீரை திறந்து விடுவது ஆகியன குறித்து ஆந்திர முதல்வரிடம் தமிழக முதல்வர் ஆலோசனை நடத்தினார். திமுக ஆட்சியில் குறைந்த விலைக்கு வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு இந்தியாவிலேயே இதுவரை எந்த மாநிலமும் வாங்காத அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதுதான் இவர்கள் கொண்டு வந்துள்ள மாற்றமா? இது யார் வீட்டு காசு என்று தவிகா அரசிடம் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தவிகா ஆட்சி அமைந்த 4 மாதங்களில் தமிழகம் முதலிடம், எதில் தெரியுமா? பணவீக்கத்திலும் விலைவாசி உயர்விலும் என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க தெரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, விலைவாசி உயர்வே ஏற்படவில்லை என உணவுத்துறை அமைச்சர் சொல்லும் வடிகட்டிய பொய்யை கேட்டுத்தான் ஏழை மக்கள் இன்னும் எரிச்சலில் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்தும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடந்த பல மாதங்களாக எச்சரித்து வந்தோம், அப்போதே சுதாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மின்துறை அமைச்சர் பஞ்சாபை காட்ட முதல்வரோ லண்டன் பறந்துவிட்டார். இப்போது கடைசி நிமிடத்தில் கதவை தட்டி யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையில் வாங்கப் போகின்றார்களாம் என்றும் அவர் கூறினார். 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதற்காக மத்திய இணை அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ததுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் தன்னை விடுவிக்குமாறு பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். 2029 தேர்தலுக்கு கட்சி பணியாற்ற உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். தனது ராஜினாமா குறித்து பிரதமர் நரேந்திரமோடிக்கு அனுப்பிய 5 பக்க கடிதத்தை எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்த அவர், பிரதமர் நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழகத்துக்கும் சேவையாற்றியது என் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தினக்கூலி தொழிலாளர்களின் மகனாக பிறந்து பிரதமர் நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பணியாற்றியது என் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாகும் என்று அவர் கூறியுள்ளார். இப்போது நான் மீண்டும் அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் நமது கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயற்படவும் 2029 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்த முழு நேரமாக என்னை அர்ப்பணிக்கவும் விரும்புகின்றேன். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே தனிநபர் என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தும் களமாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜந்தர் மந்தரை அப்பட்டியலில் இருந்து நீக்கி காவல்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராம்லீலா மைதானம் போராட்டத்துக்கு உகந்த இடமில்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் அந்த மைதானத்தை போராட்ட தளமாக அறிவித்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக போராட்டத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள புராரி மைதானம், கிழக்கு டெல்லி சிபிடி மைதானம் ஆகிய இடங்கள் டெல்லி குப்பை கிடங்குக்கு அருகே அமைந்துள்ளதை கவனத்தில் கொள்வது அவசியம். போராட்டங்களுக்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் எந்த அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பான விளக்கங்கள் காவல்துறையின் அறிக்கையில் இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் தடையை மீறி போராட முயன்ற சிஜேபி கட்சியினரை டெல்லி காவல்துறை கைது செய்தது. சிஜிபி கட்சியைச் சேர்ந்த சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா, அஜிங்கியா ஷிண்டே உட்பட சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இன்று காலை மூவர்ண கொடியுடன் ஜந்தர் மந்தரில் நுழைந்தனர். அதன் பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சவுதி அரேபியாவின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது அக்டோபர் 10 நடத்தப்பட்ட ஹூதி தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரான முகமது யூசுப் அலியின் இறுதிச் சடங்கில் சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதுவர் விபுல் மற்றும் தூதரக அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதுடன் 300 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறுதிச் சடங்கில் பங்கேற்ற இந்திய தூதர் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தார். மேலும் அலியின் குடும்பத்தினருக்கு இந்திய தூதரகம் தொடர்ந்தும் தேவையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அலியின் உடலை ரியாதிலேயே நல்லடக்கம் செய்ய அவரது குடும்பத்தினர் முடிவு செய்திருந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவில் உதவி தேவைப்படும் இந்தியர்களுக்காக ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை மற்றும் ஜெத்தாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தொடர்பு விவரங்களை இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது. வாட்ஸ்அப் சேவை குறுஞ்செய்திகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் ரியாத் இந்திய தூதரகத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை சவுதி அரேபியாவுக்குள் இருந்து மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை சவுதி அரேபியாவின் பொது விமான போக்குவரத்து ஆணையம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதை தொடர்ந்து இந்திய விமான நிறுவனங்களும் சவுதி அரேபியாவுக்கான பல விமான சேவைகளை நிறுத்தியுள்ளதாக ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் ரியாத், தமாம் மற்றும் ஜெத்தாவுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமான சேவைகளை 2026 அக்டோபர் 17 தேதி வரை நிறுத்தியுள்ளன. ஆகாச ஏர் நிறுவனமும் ரியாத் மற்றும் ஜெத்தாவுக்கான விமான சேவைகளை அக்டோபர் 17 தேதி வரை நிறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: சர்வதேச நாணய நிதியத்தின் அண்மைய உலக பொருளாதார தொலைநோக்கு அறிக்கையின்படி 2027 ஆண்டிற்கான இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 3.7% வரை மட்டுமே காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடப்பு ஆண்டிற்கான இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 4.0% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2027 ஆண்டில் இலங்கையின் பணவீக்க விகிதம் 5.4%, வேலையின்மை விகிதம் 3.9% காணப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. இதேவேளை 2026 ஆண்டில் 3.1%, 2027 ஆண்டில் 3.4% உலக பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. அத்துடன் உலகளாவிய முதன்மை பணவீக்க நடப்பு ஆண்டில் 4.7% வரை உயர்ந்து 2027 ஆண்டளவில் 4.1% வரை குறையும் என்று எதிர்பார்க்கிறது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் தற்பொழுது 2 trillion அதிகமான மதிப்பிலான திட்டங்கள் செயற்பாட்டில் உள்ளதாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எமிரேட் தயாராகி வருவதாகவும் அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்தகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தோம் தெரிவித்தார். துபாயின் வேகமான வளர்ச்சி எந்த வகையிலும் குறையாது என்றும் அவர் உறுதியளித்தார். முகமது பின் ராஷித் லீடர்ஷிப் போரம் நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த 1000 தலைவர்களை சந்தித்த பின்னர் துபாயில் தற்பொழுது செயற்பாட்டில் உள்ள திட்டங்களின் மொத்த மதிப்பு 2.1 trillion எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்களில் ரியல் எஸ்டேட், விமான போக்குவரத்து, போக்குவரத்து உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் அடங்குகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சரான இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பின் அப்துல்லாவுடன் இன்று தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலின் போது சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டு உட்கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகள் இலக்கு வைத்து நடத்தப்படும் ஹூதி பயங்கரவாத குழுவின் தாக்குதல்களுக்கு ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் கடும் கண்டனம் தெரிவித்தார். இருதரப்பினரும் பிராந்தியத்தின் சமீபத்திய நிலவரங்கள் குறித்தும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடினர். சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி ஏமன் தலைநகர் சானாவில் உள்ள எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தலை செயற்படுத்தினால் ரியாத் விமான நிலையம், அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் தமாமில் உள்ள அராம்கோ நிறுவனத்தின் வசதி ஆகியவற்றை இலக்கு வைத்து தாக்குவோம் என்று ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். சவுதி எதிரி சாரா நகரில் உள்ள இலக்கை தாக்கினால் எங்கள் படைகள் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்று ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் உடனடியாக வெளியேறி எங்கள் படைகள் தாக்கக்கூடிய இலக்குகளில் இருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சனாவுக்கு அருகே உள்ள எண்ணெய் நிலையம் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக ஹூதி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு முன்னதாக அந்த பகுதியில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு சவுதி தலைமையிலான கூட்டணி உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே ஹூதிகளின் அல் மசீரா தொலைக்காட்சி வெளியிட்ட அவசர செய்தியில் சனாவின் மேற்கு பகுதியில் உள்ள அல் சபாஹா எண்ணெய் நிறுவனத்தை சவுதி ஆக்கிரமிப்பு படைகள் இலக்காக கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் IPL தொடர் தொடர்பாக எதிர்வரும் அக்டோபர் 15 மும்பையில் நடைபெறவிருந்த கூட்டு ஆய்வுக் கூட்டத்தை ஒத்திவைத்துள்ளது. IPL அணிகளின் உரிமையாளர்கள், ஒளிபரப்பாளர்கள் மற்றும் போட்டிகளை நடத்தும் மாநில கிரிக்கெட் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கவிருந்த இந்த கூட்டம் வியாழக்கிழமை மாலை 6 நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக BCCI மற்றும் IPL நிர்வாகத்திடம் இருந்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே IPL 2027 தொடருக்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராகவும் துடுப்பாட்ட பயிற்சியாளராகவும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் அபிஷேக் சர்மா, பிரபசிம்ரன் சிங் உள்ளிட்ட பல இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு யுவராஜ் சிங் வழிகாட்டியாக செயற்பட்டு வந்துள்ளார். இருப்பினும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் அவர் நியமிக்கப்பட்டிருப்பது அதிகாரப்பூர்வ பயிற்சியாளர் பொறுப்பில் அவர் முதன்முறையாக பணியாற்றவிருப்பதை குறிக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: அது நான்தான், அது என்னோட
1: ஷோதான்.
2: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: சார், எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட்டு சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது. எனக்கு அட் அ டைமில் ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்ணுறேன்.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: பாட்டாச்சு கேப்போம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா 89.5

0: வாத்தா வாத்தா.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஐயா கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா தண்டையார்பட்டில ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா ஓவர். ஐயா அலர்ட் பண்ணி

0: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக்கு ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஹா த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: तुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
4: Sir! Just sir!
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
6: Neenga kettukondirupadu 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாக்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: You are listening to

0: the music.
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒன்னு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
3: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.